さだまさみです。

0: சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 11:03. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே உங்கள் அனைவரோடும் உங்களுக்காக பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குவதில் மற்ற மகிழ்ச்சி. முதலிலே பிரதான செய்தி அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. செய்தி அறிக்கையினை தொடர்ந்து உங்களுக்கு வழமை போல நிலாமுற்று உரையரங்கம் இடம்பெறும். இன்று சற்று காரசாரமான ஒரு தலைப்பு குளுமையான நிலாமுற்றத்திலே இடம்பெற போன்றது என்று தான் நினைக்கிறேன். நீங்க பேசுவதை வைத்து அது எப்படி அதை நிலா மாதிரி குளிர்ச்சியாக கொண்டு போவீர்களா? காரசாரமாக மாற்ற வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அதனை தொடர்ந்து வளமையான அத்தனை நிகழ்ச்சிகளுமே இடம்பெறும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165-93-0055. அப்படி என்ன காரசாரம் ஆன தலைப்பு என்று சொன்னால் உங்களுக்கு அதை முதலில் தலைப்பை தருகின்றோம். புலம்பெயர் தேசங்களில் தமிழ் சமூக ஒற்றுமையின் அவசியம் குறித்து நீங்க பேச போகின்றீர்கள். பொதுவாக புலம்பெயர் தேசங்களில் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையின் அவசியம் குறித்து நீங்க பேச போகின்றீர்கள். அது தனிநபர்களாக இருக்கட்டும், ஒன்றியங்களாக இருக்கட்டும், குழுக்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அப்படி பல்வேறு அமைப்புகள், குழுக்கள், ஒன்றியங்கள் எல்லாமே இருக்கின்றன இல்லையா? தனிநபர்கள் அத்தனை மத்தியிலையும் பொதுவாக புலம்பெயர் தேசங்களில் தமிழ் சமூக ஒற்றுமையினுடைய அவசியம் குறித்து சொல்றதுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதானமாக நான் ஒன்றையொன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். எந்த அமைப்புகளுடைய பெயரோ எந்த தனிநபர்களுடைய பெயரையோ நாங்கள் கண்டிப்பாக வானொலிக்கு விட மாட்டோம். நீங்கள் அப்படி குறிப்பிட்டும் சொல்லக்கூடாது. பொதுவாக பேசுறதுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. ஏன் நாங்கள் ஒரு தமிழ் சமூகம் புலம்பெயர் தேசங்களில், குறிப்பாக கனடாவை எடுத்துக்கொண்டா கூட இந்த கனேடிய தேசத்திலே நாங்கள் ஒற்றுமையாக, தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்பதனால் எத்தனை எத்தனை விடயங்களை எல்லாம் சாதித்திருக்கின்றோம், இன்னும் சாதிக்கலாம், ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நீங்க பேசுறதுக்கு தாராளமாக ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. பேசுவோம் கண்டிப்பா. எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு, சிந்தனையை தூண்டும் என்று நினைக்கின்றேன். தவறு இழைக்கின்ற பட்சத்தில் அந்த விடயங்கள் பொதுவாக அவர்களுடைய மனசிலே சென்று தைக்கலாம். ஆகவே இணைந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்.
1: தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான்

0: இறங்கத்துறையிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகின்றது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற உள்ளன. ஒன்டாரியோவில் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தேவையான அமைப்புகளை மேம்படுத்த ஒன்டாரியோ மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து 1 பில்லியன் நிதியை வழங்க உள்ளன. ஈரானை சேர்ந்த 3 ராணுவ விமானிகளை கட்டார் சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்கத்துறையிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். 2 படகோட்டிகள் உட்பட 10 பேருடன் பயணித்த படகொன்று இவ்வாறு பயணத்தின் இடையே விபத்துக்குள்ளானது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் குறிக்கட்டுவான் இறங்குத்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த படகானது உரிய நேரத்தை கடந்தும் இலக்கை அடையாத காரணத்தால் அது குறித்து நெடுந்தீவில் இருந்து கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் கடல் நடுவே விபத்துக்குள்ளான படகு கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதில் பயணித்த 10 பேர் மீட்கப்பட்டு உடனடியாக நயினாதீவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்த மக்களின் திருப்தி நிலையும் எதிர்பார்ப்புகளும் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ள நாட்டின் மனநிலை குறித்த ஜூலை மாத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் அனைத்து முக்கிய குறிகாட்டிகளிலும் சரிவு பதிவாகியுள்ளது. அரசாங்கத்தின் மீதான ஆதரவு மற்றும் அரசாங்கம் செயல்படும் விதம் குறித்து பிப்ரவரி மாதத்தில் 65% இருந்த ஆதரவு நிலை ஜூலை மாதத்தில் 15% குறைந்து 50% வீழ்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை நன்றாக உள்ளது என்று கருதுபவர்களின் விகிதம் பிப்ரவரி மாதத்தில் 57% இருந்த நிலையில் தற்பொழுது 19% குறைந்து 38% வீழ்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் சீரடைந்து வருகின்றது என்று நம்புவோரின் சதவீதம் பிப்ரவரியில் 64% இருந்த நிலையில் ஜூலையில் 22% சரிந்து 42% குறைந்துள்ளது. நாட்டில் நிலவும் ஒட்டுமொத்த சூழல் குறித்து திருப்தி அடைந்துள்ளதாக கூறிய மக்களின் வீதம் 59% இருந்து 21% குறைந்து 38% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் சர்வே நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் உள்ள 2013 பேரிடம் நடத்தப்பட்ட மாதிரி ஆய்வின் அடிப்படையில் இந்த தரவுகள் திரட்டப்பட்டுள்ளதாக வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கான இலங்கையின் புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்ய அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, வர்த்தகம் மற்றும் வாணிப அமைச்சு ஆகியவை இணைந்து இந்த குழுவுக்கு தலைமை வகிக்க உள்ளன. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பெறுவதற்காக மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி உள்ளிட்ட துறைகளில் சர்வதேச உடன்படிக்கைகளை இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்த கட்டத்துக்காக மேலும் சில சர்வதேச உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போதைய ஜிஎஸ்பி பிளஸ் திட்டம் December 31, 2026 அன்று நிறைவடைய உள்ள நிலையில் இலங்கை தனது புதிய விண்ணப்பத்தை டிசம்பருக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். புதிய சலுகையை பெறுவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் இலங்கை பூர்த்தி செய்கின்றதா என்பதனை இந்த அமைச்சரவை உபக்குழு ஆய்வு செய்யும். யாழ்ப்பாணம் புத்தூர் ஆவரங்கள் மேற்கு பகுதியைச் சேர்ந்த இலங்கை ராணுவ லான்ஸ் கார்பரல் எம் ஆர் ராஜாவின் குடும்பத்திற்காக இராணுவத்தின் சேவா வனிதம் நலத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய வீடு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பட்ட இந்த வீடு ராணுவ வீரர்களின் குடும்ப நலனை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 23ஆம் தேதி புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வீடு குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் 9வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தின் போது கருப்பு மேலங்கி அணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு பலாலி செபஸ்தியார் ஆலயத்தில் இருந்து பலாலி சந்தி வரை ஊர்வலமாக அவர்கள் சென்றனர். அதன் பின்னர் ராணுவ முன்னரங்கு முன்பாக ஒன்று கூடி 36 ஆண்டுகளுக்கும் மேலாக ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பலாலி சந்தியில் மதியம் வரை கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. வவுனியா மடுகந்தை பகுதியில் வீடு ஒன்றுக்குள் புகுந்து 51 வயது பெண்ணை தாக்கி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் காணி அடுத்து வீட்டு உறுதி பத்திரங்கள் கொள்ளையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளை தொடர்ந்து காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட நகைகள், ரத்தினக்கற்கள், ஆவணங்கள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் பகுதியில் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் குமார் ஆகியோர் ஆகஸ்ட் 15 அதிகாலையில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான வனத்துறையின் விளக்கம் ஏற்கத்தக்கது அல்ல என கூறிய விஜய், நேர்மையான உயர்மட்ட விசாரணை நடத்தி தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் திராஜ் சேத் நேபாளத்துக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை ஆரம்பித்துள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் 18 வரை இடம்பெறும் இந்த பயணத்தின் போது நேபாள ராணுவ தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்தேல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு ராணுவ உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் 2 நாடுகளின் ராணுவ தளபதிகளுக்கும் பரஸ்பரம் வழங்கப்படும் பாரிய கௌரவத்தின் அடிப்படையில் நேபாள ஜனாதிபதி ராம் சந்திர பாவ்டேல் ஜெனரல் திராஜ் சேத்துவுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவியை வழங்கவுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பின்னர் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகின்றது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. மாநிலத்தின் நிர்வாகம், வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பவுள்ளனர். மேலும் பல்வேறு துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் குறித்த விவாதங்களும் இடம்பெறவுள்ளன. நான்கு நாள் இடைவெளிக்கு பின்னர் பேரவை மீண்டும் கூடுவதால் இன்றைய கூட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் முக்கிய விவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியின் சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடப்பட்ட போது அதனை நிறுத்துமாறு சோனியா காந்தி கூறியதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித் ஷா, வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியும் சோனியா காந்தியும் நாட்டு மக்களிடமும் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திரா சட்டோபாத்யாயிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கிடையில் பாஜகவின் குற்றச்சாட்டை காங்கிரஸ் மறுத்துள்ளது. சோனியா காந்தி நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு நாற்காலி வழங்குமாறு மட்டுமே கேட்டதாக காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் மத்திய அரசு வழங்கும் எரிபொருள் வரி விலக்கை நீடிக்குமாறு பிரதமர் மார்க்கானியிடம் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பாலியே மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய வரி விலக்கு செப்டம்பர் 7 அன்று முடிவடையவுள்ள நிலையில் அதை குறைந்தது 2027 கனடா தினம் வரை நீடிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரித்து வருவதுடன் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு G7 நாடுகளில் அதிகமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதிய அமெரிக்க வரிகள் புதன்கிழமை அமலுக்கு வருவதை தடுக்க முடியாமல் போகலாம் என கனேடிய பேச்சுவார்த்தையாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா கனேடிய பொருட்கள் மீது 50% புதிய வரியை விதிக்க திட்டமிட்டுள்ளது. சுமார் 28 பில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான பொருட்கள் இதனால் பாதிக்கப்படலாம். இதற்கிடையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான மாகாணங்களின் கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என வாஷிங்டன் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் கனடா உருக்கு அலுமினியம் வாகனங்கள் மற்றும் மரப்பொருட்கள் உள்ளிட்ட துறைகளுக்கான வரிச்சுமையை குறைக்க கோருகின்றது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆன்டாரியோவில் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தேவையான வீதிகள், பாலங்கள், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த ஆன்டாரியோ மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து 1 பில்லியன் நிதி உதவி வழங்குகின்றன. இரு அரசுகளும் தலா 500 மில்லியன் வழங்குகின்றன. டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வசூலிக்காத நகராட்சிகள் இந்த நிதிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டம் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆரம்ப செலவை குறைத்து வீட்டு வசதியை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வீடமைப்பு அமைச்சர் கிரெகர் ராபர்ட்சன் தெரிவித்தார். நகராட்சிகளுக்கான விண்ணப்பங்கள் 2026 அக்டோபர் 29 தேதி தொடங்கும். தேர்வு செய்யப்படும் திட்டங்களுக்கான பணிகள் அடுத்த வசந்த காலத்தில் அறிவிக்கப்படும். புதிய வீடுகள் கட்டுவதற்கு உள்கட்டமைப்பு செலவு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக ஒன்டாரியோ அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கிராமப்புறம், சிறிய மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள நகராட்சிகளுக்கு இந்த நிதி முக்கிய உதவியாக இருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
0: கிழக்கு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளது. மேலும் 130 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சுமார் 5000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததுடன் பல பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நிலநடுக்கத்துக்கு பின்னர் சுமார் 1000 அதிர்வுகள் பதிவாகியுள்ளதால் மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் 3500 மேற்பட்ட ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதரும் அவரது மருமகனுமான ஜாரட் குஷ்னர் காசாவுக்கான அமெரிக்காவின் போருக்கு பிந்தைய திட்டம் தொடர்பாக எகிப்து ஜனாதிபதி அப்டல் ஃபட்டா அல் சிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். எகிப்தின் அல் அலமைன் நகரில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதேவேளை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கலீல் அல் ஹைஜா எகிப்து உளவுத்துறை அதிகாரிகளுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் காசாவுக்கான அடுத்த கட்ட அமைதி திட்டம் பெருமளவில் முடங்கியுள்ளது. குறிப்பாக ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது மற்றும் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகளை வெளியேற்றுவது ஆகியவை முக்கிய சவால்களாக தொடர்கின்றன. ஈரான் மீதான போர் 6வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் டிரம்ப் நிர்வாகம் தனது ஆரம்பகட்ட கடுமையான இலக்குகளை படிப்படியாக குறைத்து வருவதாக தெரிய வருகின்றது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது உள்ளிட்ட பல இலக்குகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அணு ஆயுத தடுப்பு மற்றும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவது போன்ற குறுகிய இலக்குகளில் அமெரிக்கா கவனம் செலுத்துவதாக துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸின் அண்மைய கருத்துக்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரானை சேர்ந்த 3 ராணுவ விமானிகளை கட்டார் சிறை பிடித்து வைத்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மார்ச் மாதம் கட்டாரில் உள்ள அமெரிக்க அல்-அதே விமான தளத்தை தாக்கிவிட்டு திரும்பிய போது 2 ஈரானிய SU-24 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் 3 விமானிகள் உயிருடன் பிடிக்கப்பட்டு 6 மாதங்களாக கட்டாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. அவர்களை விடுவிக்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடமும் ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை கட்டார் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. விமானங்கள் கட்டார் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் தொடர்பு கொள்ள முயன்றும் பதில் கிடைக்காததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கட்டார் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கையில் ஒரு விமானியின் உடல் பாகங்கள் மட்டுமே மீட்கப்பட்டதாகவும் தேடுதல் நடவடிக்கையில் ஒரு விமானியின் உடல் பாகங்கள் மட்டுமே மீட்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. இதனால் காணாமல் போனதாக கூறப்படும் 3 ஈரானிய விமானிகளின் நிலை தொடர்பாக ஈரான் கட்டார் இடையே முரண்பாடு நீடித்து வருகின்றது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இன்று மார்க்கத்தில் நடைபெற்ற 1வது ஆன்டாரியோ ஹோண்டா டீலர்ஸ் இன்டே பந்தயத்தில் ஸ்வீடன் வீரர் மார்க்கஸ் எரிக்சன் வெற்றி பெற்றார். ஆண்ட்ரெட்டி குளோபல் அணிக்காக போட்டியிட்ட எரிக்சன் போட்டி முடிவடைய இன்னும் 4 சுற்றுகள் இருந்தபோது ரொமேன் கிரோஸ்ஜீனை முந்தி முதலிடத்தை கைப்பற்றினார். இது எரிக்சனின் 5வது இண்டிகார் வெற்றியாகும். கிரோஸ்ஜீன் 2வது இடத்தையும் வில் பவர் 3வது இடத்தையும் பிடித்தனர். அலெக்ஸ் பாலோ 4வது இடத்தை பெற்றார். இந்த போட்டி டொரண்டோ எக்ஸிபிஷன் பிளேஸில் இருந்து மார்க்கத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் புதிய சுற்றுப்பாதையில் நடைபெற்ற முதல் இண்டிகார் போட்டியாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்கு துறையில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகின்றது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. ஒன்டாரியோவில் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தேவையான அமைப்புகளை மேம்படுத்த ஒன்டாரியோ மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து 1 பில்லியன் நிதி உதவி வழங்க உள்ளன. ஈரானை சேர்ந்த 3 ராணுவ விமானிகளை கட்டார் சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நேயர்கள் நாளை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

நேரம் இப்பொழுது 11:29 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து பாடல் ஒன்றை வழங்கிக் கொண்டு நிலாமுற்று உரையரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க போகின்றோம். அற்புதமான ஒரு தலைப்பிலே நாங்கள் பேச போகின்றோம். ஆமாம், டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 22 பாகையாக இருக்கின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலை 20 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் இடியுடன் கூடி ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை, குறைந்த வெப்பநிலை 17 பாகை. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலே தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. மறுபடியும் அந்த தலைப்பினை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். புலம்பிய தேசங்களில் தமிழர்கள் ஏன் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும், ஏன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது தனிநபர்களாக, குழுக்களாக, அமைப்புகளாக, எத்தனையோ நிறுவனங்கள் என்று சொல்லி சில இடங்களிலே, அது நான் கனடாவை மட்டும் சொல்லவில்லை, புலம்பிய தேசங்கள் பொழுது பல நாடுகளும் வரும் இல்லையா. ஆகவே இந்த போட்டா போட்டி அதில் அதால் நாம் இன்னும் கீழ்நிலைக்கு தான் போவேமே ஒழிய, கண்டிப்பாக தமிழர் என்ற ஒரு அடையாளத்தை எங்கு நாம் நிலைநிறுத்துவது என்பது சற்று கடினமாக இருக்கும். ஆகவே ஒற்றுமை தான் பலம், அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்குவேன்னு சும்மா சொல்லலை. அதுக்கு அந்த பழமொழியை பயன்படுத்தலாமே என்று நினைக்கின்றேன். பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், பார்க்கலாம் யாரெல்லாம் எப்படியான கருத்துக்களோடு வரப்போன்றீர்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. அது அரசியல் ரீதியாக, அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இனி வாக்கு வங்கி அது அரசியல், அந்த மாதிரி எத்தனையோ அரசியல் பிரதிநிதித்துவம், நீங்களே பேசுங்க, பார்ப்போம் எப்படியெல்லாம் உங்களுடைய சிந்தனைகள், எப்படி அந்த ஒற்றுமை நாங்கள் இங்கே வலுப்படுத்துவது என்பது குறித்து பேசலாம். மறுபடியும் தொலைபேசி இலக்கம் 4165930005. பாடலை தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் இப்பொழுது 11:37 நம்மளான் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போன்றோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்குள்ளே உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. முதலாவது நேயர் எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். மிக அருமையான தலைப்பு, அதிலே குறிப்பாக புலம்பெயர் தேசங்கள்ல எப்படி தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியம் பற்றி கருத்து சொல்ல கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அது அது கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக கனடா வாழ் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. அதாவது புலம்பெயர்ந்த நாட்டு மக்கள் என்ற முறையிலே நாங்கள் தான் அதிக மக்கள் இந்த நாட்டிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் இதை பற்றி கதைக்கே ஆக வேண்டும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக நல்லது.
1: ஏன் பேச வேணும் என்று சொன்னால், இது நடந்து முடிந்து விட்டது, இதை பற்றி இனி கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. காரணம், இனிமேலைக்கு வரப்போகிற ஜெனரேஷன் எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன நடந்தது இலங்கையில், எதற்காக இதை பற்றி கதைக்கிறார்கள். ஈவன் இன்றைக்கு பெரிய பெரிய மேயர் மார், பிரைம் மினிஸ்டர் மார் கூட, பைனான்ஸ் மினிஸ்டர், எல்லோரும், ப்ரோவின்சியல் பிரீமியர்ஸ் கூட இதை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்னதுக்காக நாங்கள் அதை பற்றி கலைக்காம கூட கூடாது? அது அரசியல் கலந்ததாக இருந்தாலும் எங்களுடைய மானம் மரியாதைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் கலைத்துத்தான் ஆகும். அதில் இந்த இளைய தலைமுறை அவர்களை பொறுத்தவரை, அவர்கள் இன்றைக்கு பல இடங்களிலும் நான் அவதானித்திருக்கிறேன். அவர்கள் கலைக்கிற விதங்கள் ஆச்சரியப்படும் விதமாக இருக்கிறது. அவர்கள் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு நடந்து கொண்டிருப்பது விஷயம் வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் நாங்கள் அந்த வேறுபாடுகளை நாங்கள் காட்டக்கூடாது. மற்ற மக்களோடு எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், தங்களுடைய சமுதாயம் கலாச்சாரங்கள் எல்லாரும் எப்படி மதித்து நடக்கிறார்கள் என்பதை பழகி நாங்களும் அதே மாதிரி நடக்க நல்ல பழக்கங்களை பழக வேணும். எங்களுடைய மொழியில் மாத்திரம்தான் நாங்கள் பாண்டியத்தம் பெற்று இருப்போம் என்பது அது ஒரு தவறான கருத்து. காரணம் ஜோதி, எங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு தகமை இருக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கில மொழி. அது ஒரு பொது மொழி. அரசாங்கத்தோட சரி, நீங்கள் ஒரு சுகம் இல்லாமல் ஒரு டாக்டரிடம் போகல கூட எல்லாரும் தமிழ் கதைக்கிற டாக்டராக இருக்க மாட்டார்கள். உங்களுடைய வருத்தத்தை விளங்கப்படுத்தணும். அதுக்கான டெர்மினாலஜியை நீங்கள் கவனித்து பாவிக்கணும். தருணத்தில் எந்த சொல்ல பாதிக்கணும் என்று தெரிஞ்சிருக்கணும். அதற்காக நாங்கள் வந்து தமிழாக்கள் என்றபடியால் தமிழாங் கலைக்கணும் என்ற ஒரு சட்ட திட்டங்களை இந்த இடத்துல நாங்கள் பாதிக்கக்கூடாது. காரணம், எங்களுடைய மொழி, எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இந்த எதிர்காலத்தில் வாழ வேணும், வசதியாக எங்களுடைய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சொல்ல வேணும். சொன்னாத்தான் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லி, 1.5 லட்சம் மக்கள் திடீரென்று ஒரு மாதிரிலே காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் சாதாரணமா விட முடியாது. இந்த உலகத்துல எந்த நாட்டில அப்படி? உக்ரைன்ல 1.5 லட்சம் பேர் சத்தாங்களா? 3 பேர் செத்ததுக்கு அவங்க 300 நாட்டுல பெரிய போராட்டம் நடத்துறாங்க. 3 பேர் செத்ததுக்கு ரஷ்யா போட்டு என்ன மிசைல்ஸ் அடிச்சு அட்டாக் பண்ணி 3 பேர் செத்து போச்சு. நம்ம 1.5 லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்களா? அதை பத்தி நாங்கள் கதைக்கிறது எங்களுக்கு தகுதி இருக்கு. நாங்கள் கதைத்தே ஆகணும் ஜோதி. உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஜே.ஆர். ஜெயவர்தனா என்ற ஒருவர் 1978 1989 பிரசிடென்டா இருந்திருக்கிறார். அவர் செய்த கொடுமைகள் காரணமாகத்தான் நாங்கள் எல்லோருமே வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக என்று சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு வேதனையான விஷயம்தான். எங்களுடைய ஊரை நாங்கள் பிறந்த ஊரை விட்டு வந்து நாங்கள் சில பேர் சந்தோஷப்படலாம், சில பேர் கஷ்டப்படலாம், ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிறது எங்களுக்கு தகுதி இருக்கு. எங்களுடைய மொழியை நாங்கள் வந்து கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு நடந்த விஷயங்கள் 2009 ஜோதி நடந்த விஷயத்தால அது நடந்த காரணம் வந்து பலாத்காரம், அதாவது அதை செய்த விதம் காரணமாக எங்களை உலக நாடுகள், உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் யூனியன் எல்லாம் எங்களை.
0: கண்டிப்பா, நீங்க சொல்றது மாதிரி சிறப்பு சிறப்பு அருமையான பல விடயங்களை எடுத்து வாரீங்க. அதிலே இந்த மாதிரியான விடயங்கள் அதுக்கான ஒரு நீதி கோரல், அது ஒரு தனித்த ஒரு குரலால முடியுமான்ற நிச்சயமாக முடியாது இல்லையா?
1: அதுக்கு
0: நாம எல்லாரும் குறிப்பாக புலம்பிய தேசங்களிலே இருந்து நாங்கள் போராட்டங்களை நிகழ்த்தி குரல் கொடுக்கின்ற பொழுது அதற்கான ஒரு விடிவை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது.
1: சரியா சொன்னது. இது வந்து நாங்கள் வந்து இலங்கையில் நான் என்ன நடந்தது என்பதை நாங்கள் நிச்சயமாக உடத்து சொல்ல வேண்டும், உலக நாடுகள் கேட்க வேண்டும். இன்றைக்கு 20 வருடங்கள் ஆகின்றன ஜோதி, இந்த எங்களுடைய பிரச்சனையை இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து இப்ப 2006 எங்களுடைய போராட்டத்தை நடத்தினது பயங்கரவாதம் என்று சொல்லி தடை செய்து 20 வருடங்களாகியும் அதை விடுவோம், அதை பற்றி நாங்கள் கிடைக்க தேவையில்லை. ஆனால் எந்த விதமான விமோசனமும் இல்லை. இந்த யூரோப்பியன் நாடுகளில் ஒரு நாடுகள் கூட எங்களுடைய பிரச்சனையை பற்றி கதைத்ததுமில்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இதுவரையும் செய்யவில்லை. அதுபடியா
0: நாடுகளும் கவனத்தில்,
1: அதுதான் சரியான பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் இலங்கையில நடக்கிறது 75-78 வருஷங்களாக 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச நாளில் இருந்து இன்றைக்கு எத்தனையோ விதமான அரசாங்கங்கள் வந்திருக்குது, எத்தனையோ விதமான 50-50 கொண்டு வந்த ஜி பொன்னம்பலன், சரி எஸ்டே விசலாம் எல்லோருமே வந்து போனார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனை கூடிக்கொண்டே போய் ஒரு எல்லை தாண்டி விட்டது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். யாழ்ப்பாணத்து மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அறிவு வந்திருக்கிறது. பாருங்கள், 4 யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 4 MP அதில் ஒரு அப்பாயிண்டட் லிஸ்ட் மெம்பரும் வந்திருக்கிறார் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ். அப்போ பாருங்கள், ஒரு தமிழ் அரசு கட்சி ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த கட்சிகள், 50-60 வருடங்களுக்கு முந்தி அவர்களுக்கு 1 சீட்டும் இவர்களுக்கு 4 சீட்டுமாக இன்றைக்கு இருக்கிறது. மக்கள் அதே மாதிரியான ஒரு எழுச்சி, யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட எழுச்சி மாதிரி இங்கே கனடாவில் எங்களுடைய மக்களும் வந்து இதுக்கான காரணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விளங்கப்படுத்தி அரசாங்கங்கள் இதில் தலையிட வேணும். அரசாங்கத்தின் தலையாடு இல்லாமல் ஜோதி இந்த பிரச்சனை தீர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது.
0: இதுல வேறு எந்த விதமாக நாங்கள் சொல்லலாம் சிவானந்தன் அவர்களே, இப்பொழுது புலம்பெயர் தேசங்கள்ல நாங்கள் ஒற்றுமையாயிருப்பது, இப்பொழுது குறிப்பாக நீங்க சொன்ன பகுதி ஒரு புறம் இருக்கு, இங்க இருக்கின்ற எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் கூட எத்தனையோ பேர் அரசியல் தலைமை வகிக்கின்றார்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய சொல்லை இந்த கனேடிய தேசம் கேட்கிற அளவுக்கு நாம எல்லாரும் நாடாளுமன்றத்தில் பலர் இருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து இல்லையா? அந்த அவர்களுக்கான தெரிவு இதுல எல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்து வாக்களிக்கின்ற பொழுதுதான் அந்த கண்டிப்பா அந்த அதிகாரம் நம்மளுக்கும் கிடைக்கும் இல்லையா? ஆகவே அந்த இடத்திலே நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும்.
1: அதுக்காக ஒரு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஜோதி. 2009 இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அந்த நேரத்திலே நான் வந்து கிச்சனர் என்ற இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த டீட்டெயிலை நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஊரிலே இருந்த பெரிய ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனை முடியவில்லை, முடிய போகிற கட்டத்தில் நாங்கள் கிச்சனர் வாட்டர்லூ அந்த ஏரியாவில் இருக்கிற எம்பிமார் எல்லோருமே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பிமார், அவ்வளவு பேரை நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஆபீஸில் போய் இந்த பிரச்சனையை பற்றி கதைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆதரவாக அவர்கள் இல்லை. காரணம், ஹாப்பர் கவர்மெண்ட் வந்து தமிழாக்களுடைய இந்த போக்குகள் நடந்து கடந்து நிறந்து நடந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு சரியான ஒரு வெறுப்பு. அது பலாத்காரம் என்றவர் சர்வாதிகாரமான முறையில ஆக்கல் கொள்கிறார்கள் என்று சொல்லி இயக்கங்கள் என்ற தலைப்பில அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனபடியால் அவர்கள் ஒன்றுமே செய்யல. ஆனால் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அந்த விளக்கத்தின் காரணமாக ஜோதி, கனடா பிரைம் மினிஸ்டர் ஸ்டீவன் ஹாப்பர் என்றவர் என்ன செய்தார், காமன்வெல்த் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 2013 கொழும்பில் நடந்ததை அவர் பாய்கோட் பண்ணினார். பாய்கோட் பண்றதுக்கு ஒரு காரணத்தையும் அவர் சொன்னார், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து அது மாத்திரமல்ல லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் மைனாரிட்டிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லி இந்த சிவில் வார்ல நடந்த விதம் பெரிய அநியாயம் என்று சொல்லி உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக செய்தவர். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆர் என்று சொன்னார், நான் செய்தேன் என்று சொல்லவில்லை. மக்கள் முயற்சி செய்து அதை காட்ட வேண்டியது கடமை.
0: கண்டிப்பா, இது அரசியல் பக்கம் சார்ந்து பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா, அதே நேரம் ஒரு வியாபார வர்த்தக முயற்சிகள் இதுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த ஒற்றுமையின் அவசியம் எப்படி பாக்குறீங்க?
1: ஒற்றுமை என்பது நிச்சயமாக இப்ப எங்களுடைய ஜெனரேஷன் வந்து நாம் பெருமைப்படுகின்றன. ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள், எங்களுடைய இளைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அவர்கள் வந்து அந்த செய்யக்கூடிய திறமையான இந்த செயல்களை தாங்கள் மாத்திரம் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்தி இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட் ஆன்லைன் சர்வீஸ்களை பயன்படுத்தி வலு சீக்கிரமாகவும் குறுகிய நோக்கத்தோடையில் நாங்கள் செய்தோம் என்றால் எங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இது எங்களுக்கு ஒரு விமோசனத்தை தரவணும். நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய வருகின்ற மக்களை, அதாவது இளைஞர்களை, நாங்கள் எங்களுடைய பேரப் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்தர்ப்பத்திற்கு நன்றி ஜோதி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி சாந்தன் அவர்களே. நாங்கள் மீண்டும் பேசுவோம். மிக அருமையாக பல விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், நிச்சயமாக புலம்பெயர் தமிழ் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் ஒன்றிணைகின்ற பொழுது கண்டிப்பா தொழில் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல், அதே நேரம் ஒரு தமிழ் சமூக ஒட்டுமொத்த பொருளாதார பலத்தை நாம இங்க தக்க கொள்றதுக்கும் நிலை நிறுத்துவதற்கு நிலை நாட்டுவதற்கும் அந்த ஒற்றுமை மிக மிக முக்கியமானது. இப்பொழுது வர்த்தகம் வியாபாரம் சார்ந்து நீங்க பல விடயங்களை பேசலாம். எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, ஒன்றியங்கள் இருக்கின்றன, ஆன்மீகம் சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன. யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்லாமல் பல விடயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பேசுங்க, மனசு திறந்து பேசுங்க. ஏனென்றால் இது நாம வேறு ஒரு தர பற்றியோ, வேறு இனத்தை பற்றியோ, வேறு நாட்டவரை பற்றியோ நாம பேசவில்லை. எங்களுடைய தமிழ் இனம், எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே அண்ணா அவர்கள் மிக அருமையாக அரசியல் சார்ந்த பல விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். நிச்சயமாக அவர் சொன்னது மாதிரியும் பொதுவாகவே நாடாளுமன்றம் மற்றும் நகரசபை தமிழ் பிரதிநிதிகள் எல்லோருமே இருக்கின்றார்கள் இல்லையா? ஆகவே இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு கண்டிப்பா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் தமிழர்கள் இங்கும் நாடாளுமன்றத்தில் இருந்து நகர சபைகளில் இருந்து ஒவ்வொன்றிலும் அரசியலிலும் முன்னிலையில் இருக்க முடியும். அதை நிலைநாட்டி கொண்டுதான் இருக்கின்றார்களும் அவர்கள். அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளலாம். இணைந்து சிறப்பீங்க, சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
2: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: புலம்பெயர் தேசங்களிலே தமிழர்களாக நாங்கள் ஏன் எதற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்க நினைப்பது என்ன, அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அருமையான ஒரு பொருத்தமான பாடல். கண்டிப்பாக அது பிரதீப் விஜய் பாடிய பாடல். அந்த பாடல் இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அடுத்த நேரே நாங்கள் சந்திக்க போன்றோம். பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்களே எமது சமூகம் சார்ந்து நாளாந்தம் குறிப்பாக கனடாவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த மாதிரியான ஒவ்வொரு விடயங்களுக்கும் நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் அறவுரைகள் எப்படி அது ஒற்றுமை இன்மை வந்து நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும், ஒற்றுமையாக இருந்தால் அந்த பலம் என்ன வகையிலே நம்மளுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பது குறித்து நீங்க பேசலாம். ஏற்கனவே பல விடயங்களை சிவானந்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக எப்படி ஒரு எங்களுடைய தாயக பகுதிகளிலே நாங்கள் பல விடயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இல்லையா, அந்த பாதிப்புகளை எங்கள் மனித உரிமைகளை அரசியல் உரிமைக்கான போராட்டத்துக்கு நிச்சயமாக சர்வதேச அரங்கிலே நீதி கோர புலம்பெயர் தமிழர்களின் ஒன்றிணைந்த இந்த ஒற்றை குரல் மிக மிக முக்கியமானது. அதை பலருமே இங்கும் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே குரல்கள் பிரிந்து கொண்டால் கண்டிப்பாக எந்த உலக நாடுகளும் கவனத்தில் கொள்ளாது என்பதும் நமக்கு தெரியும். ஒற்றுமைதான் பலம். அதை நாம பேசுறதில் என்ன தயக்கம் இருக்கு, பல விடயங்கள் இருக்கின்றன. இணைந்து சிறப்பீங்க. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் காந்தி, உங்களை வரவேற்கின்றேன். இந்த தலைப்பிலே நீங்க பேச வந்ததுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: நன்றி. இப்ப வந்து நாங்க வந்து ஒன்றுமே எல்லாத்திலையும் ஒரு முதலோடு இப்ப வியாபாரம் நடத்தினாலும் நாங்க ஒற்றுமையா இருக்கோடு, அதே மாதிரி வந்து இப்ப அந்த பொது தொடர்புகளை செய்யறவங்க சார்ந்த நன்கொடை செய்யறோம், அந்த அவங்க எல்லாரும் வந்து ஒன்று செய்யறோம்.
0: ஆமாம் ஆமாம், அரசியல் மட்டுமல்ல, நீங்க சொல்றது மாதிரி பேசுறதுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன.
1: இப்ப வந்து சில பேர் வந்து சில இடங்களுக்கு வந்து வசூல் பண்ணலாம், வந்து இப்படி ஒரு அங்க நாங்க அங்க கொடுக்கறவங்க அந்த ஒற்றுமையா வாங்கி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தா அங்க அடிப்பட்ட மக்கள் நொந்த மக்கள் வந்து கொஞ்சம் தான் முன்னேறது. அவங்க இருக்கும், அவங்க இருந்தா தான் எங்களுக்கு தமிழில மட்டும் மலரு. இப்ப நாங்க எல்லாம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் வந்து, ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து அழிஞ்சுதான் போயிட்டு இருக்கு. அது வந்து என்ன காரணம், ஒற்றுமை இல்லை. அங்கே மட்டுமே இல்லை, இங்கே மட்டுமே இல்லை. இங்க வந்து நீங்க ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் செய்யறீங்கன்னா அதுல என்ன குறையன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற நிறுவனம் செய்யுது
0: செய்யறது அது எங்க நாங்க வீழ்த்தலாம். பொதுவாக நான் கனடாவை பற்றி மட்டும் சொல்லவில்லை.
1: ஆனா செய்யறது மனசு இருக்கு, மக்களுக்கும் மனசு இருக்கு, சில அந்த பிசினஸ் செய்யறாக்களுக்கும் மனசு இருக்கு. ஆனா அந்த காசு எங்க போகுதுன்னு தெரியவில்லை. ஏன்னா வந்து இப்ப நாங்க வந்து வசூல் பண்றோம், ஒரு புரவின்ஸ் இருந்த அந்த புரவின்ஸ் தான் ஒருத்த அந்த ஒற்றுமையா போட்டு ஒரு ஸ்தாபனம் மட்டும் இருக்குவாங்க. ஒரு ஸ்தாபனம் இருந்தா வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யறது வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதே மாதிரி இப்ப எங்களோட கடைகள் வந்து இப்ப தொடர்ந்தோட இஞ்ச குறைவு வந்தோம்ல, தொடர்ந்தோட வந்து இவ்வளவு கடைகள் இருக்கு, என்ன அவ்வளவு பேரும் ஒற்றுமையா இருந்தா
0: தாயகத்தில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் புதிதாக இங்கே புலம்பெயர்ந்து வருகின்ற பொழுது கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவது பொருளாதார ரீதியாக ஒரு அவர்களுக்கான ஒரு உதவியை கண்டிப்பா ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பை இந்த நிறுவனங்கள் வழங்க முடியும், வழங்குகின்றார்கள் தான் இல்லை என்று இல்லை. அதிலும் கூட சில குறை நிறைகளையும் கடந்த காலங்களிலே இங்கு அதிகமாக குடிபரவாளர்கள் வந்த பொழுது சில குறைகள் கூட சொல்லப்பட்டதும் இருக்கின்றது. இருந்தாலும் கூட வேலை வாய்ப்புகளையும் வழங்குகின்றார்கள், அது சிறப்பு. அது நாம ஒற்றுமையாக இருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா, அல்லது கவனிக்க மாட்டார்கள்.
1: இப்ப புற மொழியில பேசுறவங்க வந்து நீங்க அந்த கடைகளுக்கு நீங்க போங்க, எங்கட மொழிக்காரங்க இருக்கிறாங்களா, இல்ல அவன்ட மொழிக்காரங்களா இருக்கிறாங்க வந்து எந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கட பக்கத்துக்கு நடந்தாலும் அந்த இவங்கள நான் சுட்டி காட்டையில வந்து பிறப்புற அந்த பிற வார்த்தையில் பேசுற அந்த மொழி பேசுறாங்க, எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க அவங்களாம் நிற்பாங்க. ஆனா எங்கட ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, எங்கட ரெஸ்டாரண்ட்டுங்கிற கடைகளுக்கு எங்கடையாக்களை காண முடியாது, குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சிருக்கல.
0: அதுக்கு என்ன காரணம், என்ன காரணங்கள் இருக்கமன்ற நினைக்கிறீங்க?
1: என்ற வந்து அந்த புறமொழிக்காரங்க கடைகளுக்கு வரணும் அது அதையும் அந்த காரணம் இருக்கு.
0: ஆமா நிச்சயமாக
1: அந்த காரணம். ஆனா வந்து இப்ப எங்கட பொருட்களை வாங்குற வந்து நாங்கெல்லாம் போறோம், ஆனா வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு சேல்ஸ் வந்து ஒரு பார்ட் டைமா அப்படி இப்படி கொடுத்தா வார வார மக்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைங்க. நாங்க இனி வந்து வளர்ச்சி அடைஞ்சாத்தான் நாங்க வந்து எங்கட இதை கொண்டுடலாம். அது மட்டும் கொண்டு நடக்க மற்ற என்னடா வந்து ஒருத்தரை பத்தி அந்த ஒரு சாவணத்துல வந்து ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு சரி கொஞ்சம் ஒரு ரூபா குறைச்சி கொடுப்போம்னு கொடுத்தா அவனை எங்க மக்களுக்கு கொடுப்போம்னு கொடுக்குறான். அந்த இதை வந்து அடுத்த கடை காரணம் வந்து அதை எப்படி முடிச்சவனு நினைப்பாங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு. மற்ற வந்து எங்க அரசியல்வாதிகளும் வந்து இன்றும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒற்றுமையா இருந்திருந்தா நாங்க இப்படியே இருந்திருப்போம். அதே மாதிரி இப்ப வந்து இப்ப பிரச்சனை என்னடா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இது ரெண்டு பேர் பங்கு கொண்டா உடனே ஒன்று கூடுன வந்து நீ ஒரு பொறுப்பு நான் ஒரு பொறுப்பு. அதே மாதிரி தமிழர் வந்து தமிழன் வந்து ஒரு கடை போட்டு நல்ல
0: அது மிக எப்படி சொல்றது ஒன்றை தொடக்கினா நாங்களும் அதே மாதிரி செய்வோம் தவித்துக் கொள்வது நல்ல உயர்வுகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அதை செய்யலாம் தானே. அதே மாதிரி இன்னொன்றை தெரியவில்லை, நீங்க சொல்லுங்க.
1: அதே மாதிரி வந்து அடுத்தவன் அடுத்த மொழிக்காரன் பேசுறோம் கடை வச்சிருந்தா அவங்க கடையில உடப்படுது எங்கிற கடை தான் உடப்படுது. எங்க போனாலும் உடைச்சித்தான் இப்ப எங்களை ஆக்குவதான் கடவு கூட போகணும். இப்ப எல்லா இடத்துலயும் பிரதத்திலையும் தானே எல்லா இடத்துலயும் மற்ற வந்து எங்களை ஆக்கல இன்றைக்கு ஒன்று கூடுனா நாங்க வந்து நல்லா வாழலாம். அல்லாட்டி வந்து வாழ்க்கை வந்து அந்த இருக்கிற சனத்தையும் வந்து நாங்கள் இழக்க வேண்டிய வருமம் இங்கேயே வந்து ஏண்டா போதை போதில் அவங்களுக்கெல்லாம் இழக்க அங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கேயும் அதுதான் பழக்கத்துக்கும் கிடையாது வருது. அதுகளை இழந்த அந்த வழிக்கு போனால் போட்டு திரும்பி வர்றது ஓகே, அது சந்தப்ப சூழல போவாங்க வருவாங்க. ஆனால் எங்களை பெரியவர்கள் வந்து கொஞ்சம் பெரியவர்கள் வந்து ஒரு இதில் கொண்டு போகணும். அவ்வளோ பேர் பொண்ணு தான் நாங்கள் வந்து என்றும் சிறப்பாக இருப்போம் வந்து அதைத்தான் சொல்றோம் வந்து. அதே மாதிரி தமிழ போற வந்து வேற ஒரு மொழியும் இல்லை, ஆனா எங்கட மொழிய கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து சரி பக்கத்து நாடுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வாரவனை எல்லாம் வந்து அந்த இதையும் அந்த தமிழரையும் ஒன்று கூடாம வச்சுட்டு ஸ்ரீலங்காலையும் ஒன்று கூடாம தனித்தனியே 68 பிரிவு.
0: மிக்க நன்றி உங்களுக்கு காந்தி, சிறப்பு விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க.
1: சுட்டி காட்டினா சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல,
0: அது பிரச்சனை இல்லை. நீங்க யாருடைய பெயரையும் சொல்லவில்லை தானே. பொதுவாக சொல்கிற பொழுது தேவையானவர்கள் அளவானவர்கள் எடுத்துக்கொள்ள நாம் தேவையில்லை என்றா
1: விட்டு ஒன்று சொல்லி விரும்புறேன் வந்து இப்ப இதே அந்த ஒன்லைன் அந்த இது எங்களுக்கு அந்த 2009 ஆண்டு இருந்திருந்தா இன்றைக்கு நாங்க வேற நிலைமைக்கு போயிருப்போம். அந்த ஒன்லைன் அந்த வசதிகள் இல்லாதால நாங்க வந்து இப்ப நாங்க என்ன நடந்தது போனோம்ன்ட்டு ஒருத்தருக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கு சொன்னாலும் புரியுது இல்லை, அதான் பிரச்சனை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி அதுல பணத்தை கொண்டுடணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு அங்கு நடந்த நிலவரங்களை சொல்லத்தான் வேண்டும் நிச்சயமாக. மிக்க நன்றி காந்தி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக காந்தி சொன்னது மாதிரி இப்பொழுது அதுக்கு எடுத்துக்காட்டாக பில் 104 உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அது ஒரு வரலாற்று அங்கீகாரம் இல்லையா? மே 18 தேதி எங்களுடைய

0: கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: காந்தி கூட பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதிலே குறிப்பாக பிள்ளைகளுக்கெல்லாம் இதை நாம சொல்ல வேண்டும். நிச்சயமாக அப்பொழுதுதான் அவர்களும் ஒற்றுமையை உள்ளவர்களாக இருந்து எதிர்காலத்திலே அடுத்த அடுத்த தலைமுறையினரும் நம்முடைய ஒற்றுமையை இந்த புலம்பெயர் தேசங்களிலே நிலை நிறுத்துகின்ற பொழுது பல நன்மைகளை நாங்கள் ஒரு இனம் சார்ந்து இந்த தேசங்களில் நாங்கள் பெற முடியும். அதுக்குத்தான் நாம இந்த Bill 104 நான் குறிப்பிட்டிருந்தேன். கண்டிப்பா அது இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் உலக வரலாற்றின் பிற இனப்படுகொலைகள் குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. குறிப்பாக நம்முடைய இனப்படுகொலை உங்களுக்கு தெரியும், அதை எங்களுடைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஒன்டாரியோ அரசு எல்லாருக்கும் எல்லா இன மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையிலே செய்திருக்கின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக உலகம் சர்வதேசங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அது பிள்ளைகளுக்கு இந்த வகையிலே இங்கே ஊட்டுவதற்கு அரசு செய்கின்றது என்பது மிகச் சிறப்பு. அதனால் தான் சொன்னேன், இதெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் செய்ய முடியும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய வணக்கம், நான் விஜய் வரவேற்கிறேன்.
1: இனிய வணக்கம் விஜய், உங்களை வரவேற்கிறேன். அன்போடு சொல்லுங்க.
2: என்னை பொறுத்தவரை தமிழாக்கள் கனடாவில் வந்து மிகவும் ஒரு ஒற்றுமையான ஒரு இனக்குழுமமாக தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கனடா ஒப்பிட்டு பார்த்துக்கல, இங்கே எவ்வளவோ இனக்குழுமங்கள் இருக்கிற இடத்துல நாங்க கொஞ்சம் அந்த வெளிப்படுகிற மாதிரி தெரிகிறது, அரசியல் மட்டத்திலையும் பொருளாதார மட்டங்களையும். சோ அதை வந்து நாங்க நிச்சயமா வந்து எங்கட ஒற்றுமைக்கு வந்து இதுல எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது நாங்க மிகவும் ஒற்றுமையான ஒரு இனக்குழுமமா இருக்கிறோம். வியாபாரத்திலையும் அரசியல்லையும் வந்து நிச்சயமாக வந்து அது இந்த இயங்கு திறனுக்கு அது ஒரு போட்டி ஒன்று அங்கே தேவைப்படுது. இல்லையோன்னு சொல்லிச்சுன்னா அது அப்படியே மந்த மலச்சியப்படுத்தி பண்ணும் போய்விடுவாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல கட்டாயம் நாங்கள் ஒற்றுமை இல்லையன்றதை வந்து நாங்கள் அதில் வச்சு நாங்கள் கணிப்பிட முடியாது.
1: நடக்குது
2: இந்த ஒற்றுமையை வந்து வெளியில கன பேருக்கு தெரியாம இருக்கிறது. அதாவது அதே நேரத்துல இப்ப நாங்க தமிழாக்கள் வந்து எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும், அந்த இலக்குலதான் நாங்க ஒற்றுமையா இருக்கோம். அது அந்த உணர்தல் வந்து எங்க தமிழ் மக்களுக்கு பெரிய அளவுல இருக்கிறது. அதான் எங்களுடைய இயங்கு சக்தி. அப்ப அந்த இயங்கு சக்தி எங்களை இயக்கி கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாம சில சில பல பல தடங்கள் வந்தாலும் அத வெளியில இருந்து உருவாக்கப்படுவார்கள். அந்த அவர்கள் மூலம் அந்த தடங்கள்களை ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு.
1: குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் விஜய், மன்னிங்க. நீங்க சொன்னது மாதிரி அந்த புத்தக கண்காட்சி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இந்த புலம்பெயர் தேசத்திலே, இந்த கனேடிய தேசத்திலே, இந்த பல் கலாச்சார தேசத்தில் எங்களுடைய தமிழ் நூல்களுக்கான ஒரு இருப்பு என்பது எவ்வளவு எங்களுடைய அடையாளத்தை நாம நிலை நிறுத்துகின்றோம் இங்கே. அதில் அடுத்த தலைமுறையினரும் இளைஞர்களும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது என்னும் அற்புதம். சிறுவர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க, பெரியவர்களுடைய நிகழ்ச்சிகள், நூல் வெளியீடுகள் மாறி மாறி அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருந்தன. எவ்வளவு அற்புதம் இந்த தேசத்திலே நம்முடைய தமிழுக்கான ஒரு இருப்பு. கண்டிப்பா
2: நிச்சயமா. மற்ற அது நல்ல ஒரு விறுவிறுப்பாயம் இருந்துச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல நல்ல உண்மையில நல்ல வேகம் இருந்த ஒரு 3-4 மலத்தியாலும் நல்ல வேகமா தான் எல்லா நாளும் நடந்து வந்தது. நான் வந்து விஜயதர்சன், கவினியானுடைய தந்தை அப்பா.
1: கவினியா கவினியா நிகழ்ச்சி செய்திருந்தாரா?
2: செய்திருந்தார். அன்னைக்கு அந்த வதனம் வதனம் நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பு அந்த அப்படி நாங்க இந்த எங்களை அந்த ஒற்றுமை என்ற அந்த எங்களை இதுக்குள்ள வரையக்கல. நிச்சயமாக வந்து இப்ப நாங்க என்னத்துக்கு பயப்பட போறோம், இப்ப ஒரு ஒரு மனிதர் தமிழாக்கள் என்று வந்து எதுக்கு பயப்படணும் சொல்லி சொன்னா எதிர்த்து போறதுக்கு, இந்த எங்களுடைய இயங்கு சக்திக்கு எதிர்த்து போறதுக்கு தான் நாங்க பயப்படணும். அப்ப அதுதான் அந்த சக்தி. நாங்க வேற யாருக்குமே ஒரு தனிநபருக்கோ இல்லாட்டா குழுக்களுக்கோ இங்க நாங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. வேற எந்த ஒரு அரசாங்கங்களுமோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பயம் வந்து

0: மக்கள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த வியாபார வட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். நாங்க ஒரு பிழையான இடத்துல நின்றோம்னு சொல்லி சொன்னா இந்த எங்களுடைய நுகர்வோர் வந்து எங்களுடைய வாடிக்கையாளர் வந்து எங்களை தவிர்த்து விடுவார்கள்ன்ற பயம் வந்து இந்த காலோட்டிய வியாபார நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறது. அப்படி பாக்கல இங்க நடக்கிற சில நிகழ்வுகளை வந்து அந்த பெரிய நீண்டகால நிறுவனங்கள் எல்லாம் தவிர்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா இந்த ஒரு தனி நபர்களுக்கோ சிறு குழுக்களுக்கோ பயந்து இல்லை, இந்த மக்களுக்கு பயந்துதான். இதுலதான் இருக்காங்க ஒற்றுமைன்றது. மக்கள் குடும்பம் வந்து ஒரு இதுக்கு பின்னுக்கு இலக்கு நோக்கி எங்களை இன்னும் நகர்ந்து கொண்டிருக்குதோ அந்த இனத்துக்கு எதிராக வந்து யாராவது தவறு வருவார்கள்னு சொல்லிச்சுன்னா அவர்களை தவிர்க்கிறதும் ஒற்றுமைதான். அவர்களை தவிர்த்து அவர்களுக்கு வெளியில வாரதும் ஒற்றுமைதான். ஆனால் அவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பெரும் பொருள் செலவுல பெரும் விளம்பரங்கள் எந்த அளவுல நடந்தாலும் அது வந்து மெலிய உள்புகாது. என்னன்னு சொன்னா அந்த அளவுதான் அது தட்டி கழித்து கொண்டே அந்த போய் கொண்டிருக்கிறதால அதுல வந்து நீங்க எங்களோட ஒற்றுமையை வந்து நாங்க பறைசாற்றம் தான் சொல்லணும் இந்த நாட்டுல. எங்களுடைய வெற்றி இல்ல எங்களுடைய இலக்கொண்டு இருக்குது, அது 1000% சொல்லலாம். அப்ப அந்த 1000% அந்த இலக்குக்காக நாங்க இப்போ முளைச்சு கொண்டிருக்கிற ஒரு குழுவுக்கு பின்னாலும் ஒரு நபர்களுக்கு பின்னாலேயும் அவர்களுடைய முன்னோடியாகவும் அவர்களை மிகவும் அத்தியம் என்னன்னு சொல்லலாம் ஒரு உயர் நிலையில வச்சு பாக்குற மனநிலையும் எங்களோட மக்கள்கிட்ட இருக்கிறதுன்றது நான் அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது, தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கிறது. எது நடந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த எதிர்குழுக்கள் அதாவது அந்த எதிர்குழுக்களுக்கு நாங்க தவிர்த்து வாரது வந்து எங்கட சமூகத்தை புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறது. தாயகத்துல வந்து நாங்க தாயத்தை பற்றி கதை காட்டாலும் அவர்கள் தங்களுடைய கட்டாய தேவைகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற அடிப்படையில சில வேளையில அவர்கள பக்கம் சாய்கிறார்கள்ன்றதிலும் அது நாங்க கூட அங்க இருந்தவண்டா அப்படியான முடிவுகளை தான் எடுப்போம் இல்லையாண்டு இல்ல. நான் சொல்ற மாதிரி 1000 பேர் வரைக்கும் அவர்களால் அங்க காத்திருக்க முடியாது. வீதி போடணும்னு சொல்லி சொன்னா சில வேலை இவனுக்கு போட்டு இந்த வீதியை போட்டு தான் நான் அவளுக்கு இந்த பிரயாணம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து அங்க இருக்கிறார்களுக்கு வரும். பட் அவர்கள் வந்து ஏமாறுகிறார்கள் இந்த பக்கத்தாரான்னு சொல்லி ஒரு தன்னா தான் தெரிவிச்சுற எம்பி கால வந்து இது செய்ய முடியாது, இது அரசாங்கத்தின் ரோட்டு புனரமைப்பு அதுவல்ல அவர்கள் இந்த நிதி ஒதுக்கல நடக்கணும்ன்றது அவர்கள் உணர தவறுகிறார்கள். அந்த வெளிநாடுகள் கூட நாங்க நினைக்கிறோம் ஏதோ அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாண்டு அவர்களுக்கு முழு விஷயமே தெரியும். சோ எல்லா விஷயமுமே அந்த 2009 இருந்து விடுதலை போராட்டம் துவங்கினதுல இருந்து முழு வரலாறும் அவர்களுக்கு தெரியும். அவர்களும் அவர்களுடைய சுயநலம் கருதித்தான் இதுல பின்னுக்கு போடுவார்கள். இப்ப தங்களுக்கு தமிழ் மக்களால சாதகம் வருது அல்லாட்ட தமிழ் மக்களுக்கு எப்ப நன்றி கடன் திருத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ அன்றைக்கு எங்கட பக்கத்துக்கு மிகவும் சாதாரண நிலையில வருவார்கள். இப்ப அவர்களுக்கு நாங்க நியாயமாக இருந்து அவர்களோடு ஒத்து போய் இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு தேவை இந்த இனத்துக்கு நாங்க ஒரு இடம் ஒன்று எடுத்து கொடுக்கணும் என்ற ஒரு முடிவு எடுக்கல எந்த சக்தியிலும் வந்து அவர்களுக்கு எதிரான அதுக்கு எதிராக வராது என்று சொல்லிச்சுன்னா அப்பைக்கு எங்கட இலக்கு வரும் கிடைக்கும். இப்பத்தியான அந்த நகர்வுகள் கூட ஒற்றுமையாக வந்து தமிழர்கள் அப்படித்தான் நகர்த்தி கொண்டிருக்காரு கூட எனக்கு தோன்றுறது. இப்படி நாங்க நினைக்கிறோம் இவ்வளவு பேர் வீணா போயிட்டு இல்ல அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய உடம்புகள் என்ன ஒரு நாங்க சொல்லணும் நிச்சயமாக. இப்ப நான் முதலும் திருப்பியும் சொல்ற மாதிரி சொல்லி சொன்னா அவர்களுடைய தியாகமும் அவர்கள் தமிழுக்காக அர்ப்பணித்தார்கள் நிலத்துக்காக தாங்கள் இழந்தார்கள். அப்ப நாங்க தமிழ் பெற்ற எங்களுடைய எங்களோட குடும்பம் பாழுதுன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அது.
1: நிச்சயமாக அதிலே குறிப்பாக மன்னிக்க வேண்டும் குறுக்கிடுவது. இப்பொழுது நீங்க தமிழ் கலாச்சாரம் இந்த மாதிரி பேசுகின்ற பொழுது அதை கேட்கலாம். இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையிலே கலாச்சார விழாக்கள் நடைபெறுகின்றன, மரபு தீங்கள் நடைபெறுகின்றது. அந்த மாதிரியான விழாக்களை ஒரு கூட்டு பொறுப்புணர்வோடு அந்த விழாக்கள் ஒருங்கமைக்கப்பட்டு செய்ய வேண்டும். எந்த நிறுவனத்தையும் அமைப்பையும் குறிப்பிடாமல் பொதுவாக சில சர்ச்சைகள் எழுந்தாலும் கூட அது எல்லாமே தவிர்க்கப்பட்டு நாம ஒரு ஒற்றுமை நிலை நாட்டினால் இன்னும் சிறப்புகள் இருக்கு இல்லையா? அது குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய
0: சொல்லுங்க. நிச்சயமா பொதுவா இப்ப நாங்க பாக்கல சும்மா ஒரு கல்யாணம் விட இல்லாட்ட ஒரு பிறந்த நாளோ ஒரு ஒரு செய்யறதுக்கு கூட இன்றைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவழித்துதான் செய்கிறாரு ஒரு தனிநபர். அதை ஏற்பாடு செய்து அதை முடிக்கிச்சு போட்டு இவ்வளவு மிகவும் களைப்பில் தான் அவர்கள் உட்காக இதை வந்து நாங்க ஒருத்தரும் உணரணும். இப்ப ஒருத்தர் ஒரு கொஞ்சம் பேர் அதை சேர்ந்து ஒரு நிறுவனமாகவோ இல்லாட்ட தனியாரோ முன்னிறுத்தி செய்கிறார்கள்னு சொல்லி சொன்னா அதுக்கு எவ்வளவு பழு இருக்கும், அதை எவ்வளவு கஷ்டப்பட்டதை செய்து முடிக்கிறார்கள், அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்ன்றதையும் நாங்க உணரணும். அப்படியே அந்த மக்கள் கூட்டம் உணர்ந்து அவர்களுக்கு பின்னால நிக்கிறபடியா தான் இவ்வளவு தூரமாவது நடக்குதுன்றதை நாங்க சொல்லணும். இப்ப சில நான் முதல் சொன்ன மாதிரி சில பேரை வந்து எங்கட சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத வேலைகளை செய்வார்கள்னு சொல்லிச்சுன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுதான். நாங்க சமநிலையில அவர்களை வச்சிருக்கலாது, அவர்கள் அதுல இருந்து அவர்கள் விலத்தி செய்ய வேண்டும், அவர்களை நாங்களும் விலத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. அந்த புற ஒற்றுமை
1: அறம் பிறழ்வாகவோ அல்லது பொருளாதார நிதி சார்பான சில பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அது பற்றி நீங்க அதனுடைய தன்மை அதை எப்படி நாங்க அதை கையாளலாம்?
0: இல்ல நிச்சயமா அவர்களை நாங்க தவிர்க்கத்தான் போகணும். இந்த இப்படியான உங்களுடைய சமுதாயத்தில இருந்து அவர்கள் தனிப்பட்ட மனித வாழ்க்கையில போய் சிறப்பாக வாழ்ந்துட்டு போகலாம், இதுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியான வேலைகளை செய்பவர்களா இருந்தா களவெடுத்துக் கொண்டிருந்தாரன்னு சொல்லி சொன்னாலும் நாங்க அவர்களை நீக்கத்தான் வேணும். அதே நேரத்துல எங்களுடைய இலக்குக்கு எதிராக செயற்பட இருந்து கொண்டு இருந்தா கூட அவர்களை நாங்க நீக்கத்தான் வேணும். அப்புறம் இது சாத்தியம் இல்ல, நாங்க இதான் வேணும் எங்களுக்கு நாங்க ரெண்டு சொல்லி ஒரு ஆள் கதைப்பாருன்னு சொல்லி கொண்டிருந்தா அது கடைசி வந்து நாங்க அவர்கள் நாங்க எங்கட இதுக்குள்ள நாங்க வச்சு நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: தாயகத்துல பல இடங்களிலும் பல அமைப்புகளிலும் இருக்கின்றன. தாயகத்துக்கு நிதி உதவி செய்கின்ற பொழுது கூட இங்கு மட்டுமல்ல புலம்பிய தேச அமைப்புகளில் சில குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சரியான முறையில் நீதியான முறையில் சரியான பகிர்வு எல்லாமே செய்யப்படுவது இல்லை என்று அதுக்காக எல்லாரையும் சொல்லவில்லை இல்லையா?
0: உண்மை தன்மை என்று சொல்றது வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அமைப்பு வந்து இயங்கிக் கொண்டிருக்கோம் என்று சொல்லி சொன்னா அந்த உண்மைத்தன்மை தெரிஞ்சாம அடிப்படை உறுப்பினர்கள் அவரோட இருக்க மாட்டார்கள் கடைசி வந்து. அந்த உண்மைத்தன்மையை வந்து அவர்கள் இப்ப நாங்க நான் எப்படி அப்படி பாப்பேன்னு சொல்லி சொன்னா அடிப்படை உறுப்பினர்கள் வந்து அவரோட ஒற்றுமையாகவும் உழைச்சி கடுமையாகவும் உழைச்சி கொண்டிருப்பார்கள் சொல்லி சொன்னா அது அந்த உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லலாம். வெளியில இருக்கிறார்கள் என்ன தக்காச்சாலும் அவர்கள் சும்மா கொண்டிருப்பேன் இருந்து அளவுக்குமாறு. இப்ப நீங்க தாயகத்துல கூட எங்களுடைய அமைப்புகள் எங்களுடைய இருவரையும் போராடிய இயக்கம் வந்து இறுக்கமான அந்த கட்டமைப்பை தங்களுக்குள்ள வச்சிருந்தவர், அதாவது அவர்கள் வெளியாக்களை தண்டிக்கிறதுக்கும் பார்க்க தங்களையாக்கள தவறு விட்டா கூட தண்டனை கொடுத்தவர்கள்.
1: கண்டிப்பா
0: அப்படி பாக்கல நாங்க இந்த பக்கத்தையும் பார்க்கத்தான் பண்ண நிச்சயமாக. ஒரு இப்ப நான் ஒரு அமைப்புல நான் இங்கு கனடால வேலை சொன்னிருக்கணும் சொல்லி சொன்னா அந்த அமைப்பு தவறாக இல்லாட தலைவர் செயலாளர் பொருளாளர் தவறா இருந்தா நாங்க அதுக்குள்ள நிக்க மாட்டோம். இப்ப நாங்க அதுக்கு கீழே ஒரு 100 பேரை பாக்குறோம்னு சொல்லி சொன்னா இந்த 100 பேரும் நிக்கிறாங்க சரி நான் இதை என்ன நம்ப விடலாமன்ற கருத்து தான் எங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையே. அதுல இருக்கிற ஒருவர் வந்து ஒரு முதலாளியா இருக்கலாம், தொழிலதிபரா இருக்கலாம், அவர்கிட்ட காசு இருக்கலாம். சும்மா எத்தனையோ முதலாளி மாதிரி இருக்கே இல்ல, இந்த அமைப்புல இருக்கிற ஒருத்தர் பணக்காரனா இருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க முத்திரை குத்தி அவங்களை கண்டப்பட்டம் காட்டுற ஒரு மனுநிலையும் மக்களுக்கு வரும். அப்படி பாக்கல இந்த ஒற்றுமை என்றது வந்து அந்த அவர்கள் பெண்ணுக்கு நிக்கல அந்த நம்பிக்கையும் அவர்கள் அவர்களை வச்சுத்தாரன்ற அடிப்படையில நாங்க நிச்சயமாக வந்து அவர்களுக்கு எதிரான கதைக்க கூடாது. இப்போ ஒற்றுமை என்றது என்ன பொறுத்தவரை தமிழாக்கள்கிட்ட மிக மிதமிஞ்சி ஒரு ஒற்றுமையான நம்ம குழுமமா தான் நான் நிச்சயமா
1: பார்த்தேன். மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். கண்டிப்பா ஒற்றுமையாக இருந்தா தான் நாம பல விடயங்களையும் சாதிக்கலாம், செய்யலாம், பல செயல் திட்டங்களையும் செய்யலாம். அந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கின்ற சொல்றதுக்கு இருந்தாலும் ஒரு சிலவற்றை சொல்லிவிட்டு சில தவற விட்டாலும் கூட அது குறையாக விளங்கும். இருந்தாலும் கூட இப்பொழுது எங்களுடைய தமிழ் சமூக மையம் உருவாகி கொண்டிருக்கின்ற அது கூட கனடாவிலேயே கண்டிப்பா தமிழர்களுடைய பண்பாட்டின் அடையாளமாக அடுத்த தலைமுறை காண போன்றது என்பது ஒரு வியப்பான நல்ல ஒரு விடயம் இல்லையா? நம்முடைய கல்வி, கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்கள், கொண்டாட்டங்கள், விழாக்கள் எல்லாம் அங்கே மிக அற்புதமாக நடைபெறும். அந்த மாதிரி சிறப்புகள் எல்லாம் செய்யறதுக்கு நாம ஒற்றுமையாக நின்று அது பொருளாதார பலமாக நிதி பலமாக இருக்கட்டும், எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன இல்லையா? இருப்பதனாலே அப்படியான சிறப்புகளை, செயல் திட்டங்களை இந்த தேசத்திலேயே நாமல் உருவாக்க முடியும். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசுவோம்.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3-0-94-94.
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது 12:20. நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டால் 1 மணி வரைக்கும் நாங்கள் பேசிக் கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து பாடல் கேட்கின்ற நிகழ்ச்சி இடம்பெறும். பல விடயங்கள் இருக்கின்றன, அரசியல் மட்டுமல்ல இதர விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய மொழி சார்ந்து, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விளமியங்கள் சார்ந்து, அடுத்ததாக இந்த தலைமுறை இடைவெளி, பெற்றோர் பிள்ளைகள், அதுவும் தாயகத்தில் பிறந்த பெற்றோர், வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகள், இவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த தலைமுறை இடைவெளி, அந்த சிக்கல்களை சீரமைத்து குடும்ப அமைப்புகளை சிறப்பாக நேர்த்தியாக வைத்திருக்கிறதுக்கு சமூக அமைப்புகள் இணைந்து செயல்படுதல் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தெரியாமலே ஒரு இடைவெளி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தெரிந்தும் தெரியாமலும் வளர்ந்து கொண்டிருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகவே அதுக்கு எப்படி இதுக்கான ஒரு இணைப்பு பாலத்தை கனடாவில் மட்டுமல்ல சர்வதேசங்கள் ஊடாக, இணையத்தின் ஊடாக பல விடயங்களை நாங்கள் செய்து அந்த தலைமுறை இடைவெளியை நாம குறைத்து கொள்ளலாம் இல்லையா? அதற்கான ஐடியாஸ் கூட உங்களிடம் இருந்தா கண்டிப்பா அவற்றை கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுவீங்களா? வணக்கம் வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
6: தவராசா பேசுறேன்.
1: இனிய வணக்கம் தவராஜா, உங்களை வரவேற்கிறேன். அப்படியா? சரி சரி.
6: நல்ல ஒரு விடயம் நீங்க சொன்ன, ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது. அது என்ன? கவலைக்குரிய ஒரு விடயம் அது.
1: எது? இந்த பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இடையான ஒரு இடைவெளி. அது
6: அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமையின்மை.
1: எந்த அமைப்புகளையும் சுட்டி காட்டாம பொதுவா சொல்லுங்க, எந்த விடயத்திலே ஒற்றுமை இன்மையாக இருக்கிறார்?
6: ஒற்றுமை இன்மை அல்ல, அது அது தமிழ் சமூகம், தமிழ் சமூகம், இலங்கை தமிழ் விரிவான சமூகம், அது பிரதேசம், ஒவ்வொரு பிரதேசம், வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள்,
1: இங்க இருக்கிறவர்களை பற்றி பேச,
6: இங்க இருக்கிறவர்கள் தான் இங்க கனடால இருந்தாலும் அவர்கள் அந்த எங்கட பிரதேசத்துல இருந்து இலங்கையில இருந்து வாழ்ந்த பிளவுகள் இருக்கிறது. இப்ப ஆக்களோட பேசுனா முதல் கேள்வி கேப்பாரு, எப்படாமடாமன்னா நீங்க எந்த ஊர், நீங்க கொக்கு இல்லா, இனிமி இல்லா, மிருசு இல்லா, டவுனா, யாழ்ப்பாணம் குடா நாட்டுல பகுதியில இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டக்களப்புல இருந்து வந்த ஆட்கள், தென் இலங்கையில பிறந்து வளர்ந்த ஆட்கள், கொழும்புல பிறந்து வளர்ந்த ஆட்கள்.
1: உங்களுக்குள்ள பாகுபாடு காட்டுவதை நீங்க
6: உணர்ந்து? பாகுபாடு காட்டுவதை நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டார்கள், அவங்களோட முகத்திலையும் அவரோட உடல் மொழியிலையும் தெரியும். அது என்னண்டா, இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு பொம்பளை ஒருவரோட நான் பேசுனேன், அவரு கடையில இருந்தவர். அவர்கிட்ட நாங்கள் இன்னும் நீங்க எந்த ஊர்? அப்ப நான் சொன்ன நாங்கள் இந்த யாழ்ப்பாண
1: டவுனுக்கிட்ட,
6: நீங்க டவுனுக்குள்ள நாங்கள் இன்னுவில். அப்படி ஒவ்வொரு பிரதேசத்தையும் மையமா வச்சுக்கொண்டு அது அவங்களுக்கு ஒரு இது குறிப்பிட்ட தேச அபிமானம் குறை. அது தங்களோட இடத்தை மட்டும்தான் மையமா வச்சுக்கொண்டு அவரோட ஒரு இது ஒரு பாகுபாடு.
1: அது உங்களை தாக்கி இருக்கிறது.
6: அது மிச்சம் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்.
1: வேற என்ன?
6: அது அது முதல் அமைப்புகளுக்குள்ள இருக்கு வித்தியாசம். அது வேற இது. மற்றது அந்த இந்த ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு என்ன, ஒவ்வொரு பிரதேசம், ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு கிராமம், அது மற்ற சாதி பாகுபாடும் இருக்குது. இப்ப நான் ஒரு ஒரு கல்லூரி பாடசாலை அதிபருடன் பேசுறேன். அவர் எனக்கு வீட்டுக்கு நேபர்ஸ் மாதிரி. அவர் சொல்றாரு என்னன்னா, அது அந்த இயக்கம் அந்த குறிப்பிட்ட சாதியத்தான் மையமா வச்சிருக்காங்க. சாதி
1: பாகுபாடு
6: அமைப்புல வித்தியாசம் இருக்குது, சாதியில வித்தியாசம் இருக்குது, மற்றது சமயத்திலே வித்தியாசம் இருக்குது. இப்ப கிறிஸ்தவர்கள் சைவர்கள் மற்றது தமிழ் பேச முஸ்லீம்கள் கூட இருக்கிறாரு. நாங்க அவர்களே முயற்சி
1: கொள்ளுவோம்.
6: இப்ப நீங்க தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் சமுதாயம், தமிழ் இனம் என்று சொன்னா எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து கொள்ளுவோம். இப்ப இப்ப தென்னிந்திய தமிழர், தென்னிந்திய தமிழர் பேச்சே சொல்லலாம், இந்த பகுதியில இருந்து வந்த
1: எங்களுடைய ஒவ்வொரு ஊர் ஒன்றியங்கள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா?
6: ஒன்றியம் இல்லாத மிக நல்லா உணர்ந்து கொள்ளலாம்.
1: அதுக்கு கூட எல்லாருமே வருகை தருவது இல்லை. இப்பொழுது ஒன்றிய ஒன்று கூடல்கள் என்கிற பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக வந்து இது என்னுடைய ஊர் ஒன்று கூடல், இதற்கு போக
6: பார்க்க
1: வேணும், நம்மால முடிஞ்ச ஏதாவது உதவிகளை செய்த உதவி செய்யாட்டாலும் வந்து ஒற்றுமையாக இருந்து நான்கு கதையை பேசி சிரித்து மகிழ்ந்து போறதுக்கான மனநிலை பலரிடம் இல்லை. ஐயா நீங்க எப்படி?
6: பலரிடம் அந்த தேச அபிமான, நாங்க இலங்கை தமிழர், ஈழ தமிழர் என்ற ஒரு ஒற்றுமை அடுத்த கூட என்ன. இப்ப இப்ப ஒவ்வொரு ஒன்று கூட வாய்ப்பாங்கன்னு, வசந்த காலம், கோடை காலம், சமகேட்டு கேட்டு அப்படி இப்படி என்று, அதுல ஒவ்வொரு பாடசாலை, ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு கிராமம்,
1: பல்கலைக்கழகங்கள், அதெல்லாம் கூட பல்கலைக்கழகங்கள்ல கூட ஏன் நான் போக வேணும் அப்படி நினைத்து விட்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல எல்லா அமைப்புகளிலையும் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒன்று
6: கூட இதுதான். அந்த வாழ்த்து வித்தியாசம், கிளாஸ் கிளாஸ் கல்வி கற்றவர்கள், கல்வி எந்த என்ன விதமான வேலை உத்தியோகம் செய்கிறார்கள், தொழிலா இந்த கண்டாட வந்தக்கான ஆட்கள் தொழில், இந்த ஒர்க்கிங் கிளாஸ் தொழிலாளர் வேலை செய்கிறாங்க என்ன, சில பேர் அங்க கண்ண நல்ல உத்தியோகம் செய்த ஆட்கள், ஆசிரியர்மார், என்ன காரியாலைகள், ஆபீஸ் வேலை செய்த ஆட்கள், மற்ற பெரிய என்ஜினியர் அப்படியான பெரிய உத்தியோகம் செய்த ஆட்களும், நடுத்தர உத்தியோகம் செய்த ஆட்கள், மற்றது தொழிலாளிகள், இந்த கிராமங்கள்ல விவசாயம் செய்த ஆட்கள், மற்றது இந்த கடல் தொழில், விவசாய தொழில், கனடால வாழ்ந்து எல்லா விதமான வேலையும் எங்களுக்கு அழுத்தம் இருக்கு. நாங்கள் எடுக்கிறது கல்வி கற்றவர்களா இருந்தாலும், கல்வி குறைந்தவர்களா இருந்தாலும், அந்த அந்த உத்தியோகத்தை எடுக்கிறதுக்கு அந்த வேலை வாய்ப்பு அந்த ஒரு பெரிய போட்டி இருக்கு.
1: அப்ப
6: அதுக்கேத்த மாதிரிதான் எங்களுக்கு எந்த வேலை எந்த எந்த உத்தியோகம் எந்த வேலை செய்தாக்க நாங்க ஏற்றுக்கொள்வோம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. பல விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க.
6: அப்ப அது அதால ஒற்றுமையின்மை மிக குறைவா காணப்படுகிறது.
1: ஆமா கண்டிப்பா,
6: ஏன்னா அந்த ஒற்றுமை அந்த ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி. நாங்கள் அது இந்த கிளாஸ் அந்த வகுப்புவாதம் வர்க்க போராட்டம் சாரி கிராமம் அந்த மொழியையும் வேற ஒரு அச்சத்தை பேசுவாங்க. இவங்க மட்டக்களப்பு தான் பேசுவாங்க, இவங்க யாழ்ப்பாண தான் பேசுவாங்க, அந்த மாதிரி என்ன அவன் கொழும்புல வளர்ந்தவங்க மற்ற மலை நாட்டு தமிழர் அவன் அங்க மலை நாட்டால் அப்படி அந்த தமிழர் என்ற ஒரு ஒற்றுமை அவங்களுக்கு குறையுது.
1: மிக்க நன்றி ஐயா, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி உங்க வருகை.
6: நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்க தானே?
1: ஆமாம் ஆமாம், உங்களுடைய கருத்து தானே அது. மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரோடு நாங்க பேச போகின்றோம். நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் ஒற்றுமை வேணும், எல்லாத்துலேயும் போட்டி அப்படி இப்படின்னா என்ன செய்யலாம் என்று ஐயா அவர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டார். கண்டிப்பாக எப்படி ஒரு எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஒன்றியங்களை பற்றி பேசியிருந்தீங்க, அல்லது இதர அமைப்புகள், அதிலே கூட ஒரு சுயநல போட்டிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே பதவி வகிக்கிற அந்த அங்கீகாரம் அதிகார போட்டி எல்லாம் இருக்கின்றது. அந்த போட்டி சரி, ஒரு தலைமை, ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர் யாரை நாம் தெரிவு செய்தால் அந்த அமைப்புக்கு சிறப்பாக இருக்கும், அதுவும் இந்த தேசத்திலே குறிப்பாக கனடாவில் கூட யாரு தெரிவு செய்தால் அதனால பல விடயங்களை நாங்கள் நோக்க வேண்டும். எடுத்த வாக்கில் நாம தெரிவு செய்துவிட முடியாது இல்லையா? கண்டிப்பாக, ஏனென்றால் இது ஒரு பல் கலாச்சார தேசம், பன்மொழி பேசப்படுகின்ற ஒரு தேசம். ஆகவே அதுக்கு உகந்த ஆக்களையும் நாம தெரிவு செய்வது சிறப்பு. மன்னிக்க வேண்டும், அதற்காக பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஒன்றியம், ஒரு அமைப்பு, ஒரு குழு வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. எடுத்த வாக்கில் நாம எதையும் நாம செய்துவிட்டு போக முடியாது. ஆகவே சும்மா சும்மா இருந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மட்டும் இருந்து அந்த மாதிரியான தனிநபர் மோதல்களை எல்லாம் தவித்துக் கொள்வது எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். அதே நேரம் இந்த அமைப்புகளிலும் கூட, அது தமிழ் அமைப்புகள் மட்டுமல்ல, எந்த ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நிதி சார்ந்த அறிக்கைகளை, நிர்வாக முடிவுகளை கண்டிப்பா அதில் உள்ள உறுப்பினர்கள், பொது மக்கள் எல்லோருடையும் பகிர்ந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம். பல்வேறு சர்ச்சைகளை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம், சந்தேகங்களுக்கு இடம் இருக்காது. அப்பொழுதுதான் ஒரு அமைப்பினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சியையும் அதனாலான மக்களுக்கான பயனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா இந்த விடயங்கள் எல்லாம் பல சிக்கல்கள் நடைபெறுவதை கூட பார்க்க முடிகின்றது, அறிய முடிகின்றது. ஆமாம், இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயருடைய கருத்தை நாங்கள் கேட்க போன்றோம். வணக்கம்.
7: வணக்கம் சோதியம்மா, நான் தியாகராஜா. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். உங்க பொறுமைக்கு மிக்க நன்றி தியாகராஜா அவர்களே. சொல்லுங்க.
7: எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தா தூக்கி வைத்து விட்டுருந்த அதுக்கு பிறகு வந்தவர்கள் அருமையாக பேசினாரு, கேட்டுக்கொண்டிருந்தோம். இதுல என்ன என்று சொன்னால், இங்க என்ன பண்ண அமைப்புகள் இருந்தாலும் அம்மா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் தமிழ் பேசும் மக்கள் அங்கே இருந்து அடிபட்டு நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தான் அந்த வழி தெரிய போகணும். எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்கள் இருந்தா தான் நாங்கள் இன்றைக்கு அங்கேயே அந்த தோண்டுகின்ற இன்றைக்கு 600 பேரு கிட்ட தோண்டி எடுத்திருக்கிறார்கள் நிலம் கூடலாம்.
1: அப்போ
7: அங்கே அங்கே போராட்டம், அங்கே இப்போ 4-5 நாள் போராட்டம் நடக்குது. அப்போ நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம், இப்போத்தான் அந்த நாங்கள் எல்லோருமா சேர்ந்து இந்த அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து எத்தனையும் அமைப்பு இருக்கிறதானே. அப்ப எல்லாருக்கும் இது பொறுப்பு இருக்கிறது. என்னென்னு சொன்னா, நாங்கள் அங்கே விட்டு வந்த சொந்த பந்தங்கள், எங்களை உடன்பிறப்புகள்லாம் அங்கே எலும்பு கூடாகண்டே தோண்டி எடுக்கிறார்கள். அப்ப அதுக்கு நாங்கள் இந்த இருக்கிற அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லோருமாக சேர்ந்து இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும். என்ன என்று சொன்னால் எங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கின்றது. இப்ப எங்களை நாங்கள் புள்ளிகளை சொல்லலாம், புள்ளிகள் இங்கே வந்து சொன்னீர்கள் கொஞ்சம் எங்களுக்கு இடைவெளி வந்து விட்டேன்னு சொன்னால் அது உண்மையில் இடைவெளி என்று சொன்னால் நாங்கள் அந்த இதில் இருந்து விலகித்தானே நாங்களே போயிருக்கிறோம். இங்கே நாங்கள் அந்த கடைசி நேரத்தில் 2009 நாங்கள்
1: எதை கூற வருகிறீர்கள் பெற்றோர்களுக்கும்
7: பிள்ளைகளுக்கும் இடையில என்று சொன்னால் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் செய்தால்தான் பிள்ளைகளும் எங்களோடு ஒத்து வரும். நாங்கள் இப்ப 2009 பிறகு இந்த போராட்டங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டோம். நாங்கள் அதுவரையும் நாங்கள் அந்த கடைசி வரையும் நாங்கள் இந்த ரோட்டில் இருந்தால் இது ஒரு ஊர்வலங்கள் போராட்டங்கள் நடத்தினோம், பிள்ளைகளும் வந்து நின்றார்கள். இப்ப நாங்கள் அதை எல்லாத்தையும் இந்த கன்னட மண்ணிலே குறைத்து விட்டார்கள். இப்ப இப்ப அது ஒன்றும் நடக்கிறதில்லை. ஏதோ எங்களை இதெல்லாம் தீர்ந்து விட்டது, அவரெல்லாம் மனிதர் மரணித்து விட்டார்கள், நாங்கள் இங்க வந்து விட்ட மண்டபம் தான், நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், என்ன பொறுத்தவரையிலும் அப்படித்தான் சொல்லிட்டு நானும் இருக்கிறோம். அதனப்படியால் நாங்கள் எங்களோட புள்ளிகளையும் கூட்டிக் கொண்டு போய் இல்லை விட்டுருந்தா தான் எங்களோட புள்ளிகளுக்கும் அது ஒன்று தொடர்ந்து இருந்தா தானே அது.
1: அதுக்கு முதல் நாங்கள் குழந்தைகளுக்கு எங்களுடைய மொழியை பன்மொழி தேவைதான். அதிலேயும் குறிப்பாக எங்களுடைய மொழி நம்முடைய பிரச்சனைகள் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விடயங்களை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு இது என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாமல் இருக்கும் இல்லையா?
7: இல்லை அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இப்போ நாங்கள் அதை தொடர்ந்து இந்த இதுகளை எப்படியாவது இடையிட நாங்கள் ஒரு மாதத்தில் 2 தரமாவது இந்த ஊர்வலங்கள் அதுகளை கொண்டு திரிஞ்சு எங்களோட புள்ளிகளை காட்டுறதுக்கு இப்போ அந்த இதுகள் ஒன்றும் இங்கே நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதுகள் நடந்துட்டு தான் நாங்கள் புள்ளிகளை கொண்டு காட்டினா தான் அதை விளங்கும். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்திலே புள்ளிகளை அனுப்பினால் இங்கே பள்ளிக்கூடத்தில் அந்த இதுகள் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஊரில் இருந்தால் தான் அது விளக்கம். இங்கே அப்படி இல்லை தானே, இங்கே அவர் பள்ளிக்கு படிக்க போகிறார் அது தெரியாது. அப்போ எங்கள்ட நாங்கள் வீட்டில் இருந்து எங்களோட இருந்த கதைக்கு மாதிரி நாங்கள் சொல்லலாம், அவர் மணியில் போய் படிக்க போகல அது அவருடைய அங்கே அதை பற்றி சிந்தனை ஒன்றும் இருக்காதானே, அவர்களுக்கு குழந்தைகள் தானே. அப்போ அதில் இப்போ நாங்கள் குழந்தைகளாக பற்றி நாங்கள் குறை சொல்ல வரவில்லை. அதில் பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஓரளவிலே அவர்கள் படித்த இந்த பல்கலைத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் ஓரளவிலே எங்களோட நாட்டை நல்ல மாதிரி அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. நிரம்ப அவர்கள் எங்களுடைய நாட்டு பற்ற நிரம்ப காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார் என்று தான் சொல்ல போனோம். அதுபடியால் நாங்கள் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் முழந்த நாங்களே சும்மா இருந்தால் அப்போ புள்ளிகளுக்கு நாங்கள் அதை நினைப்பூற்ற தவறுவது சரியான ஒரு கவலைக்கு உரிய விஷயம். என்னென்னு சொன்னால் இந்த இப்போத்தானம்மா நாங்கள் அதை செய்யணும். அந்த எலும்பு கூடுதல் தூக்கக்கிலையாவது இந்த எல்லாருமா இயக்கங்கள் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கட்டாயமாக ஒரு ஒரு இதுகள் செய்யணும். இந்த இப்போ செய்தால் தான் அந்த உலக நாடுகளுக்கு தெரியணும். இவ்வளவு பேரை ஒரு மாதத்தில் இவ்வளவு 100,000 பேரை நாங்கள் மண்ணுக்குள்ளே தாட்டு பிடிக்கிருக்கிறார்கள். அந்த மண்ணிலே கடைசி நேரத்திலே அந்த மண்ணுக்குள்ளே தாட்ட எல்லாரையும் கடைசியாக புல்டோசர் கொண்டு எல்லாத்தையும் உழுது இது உழுது எரிச்சு சாம்பலோட சாம்பலாகி போட்டார்கள் அந்த மண்ணுக்குள்ளே. அப்போ எலும்பு கூடும் பொருட்கள் இல்லாத கட்டம் வந்து போட்டது முள்ளிவாய்க்காலிலே. இப்போ குடிச்சாக்களை மட்டும்தான் இங்கே கொண்டு தாட்ட இடத்துல தான் இப்போ எலும்பு கொடுத்து தோண்டி எடுக்கிறது இல்லையாண்டா இன்னும் முடியவில்லை. இது எவ்வளோ பேரை போதும் தெரியவில்லை. எங்கட திருக்கீரத்தில் இருக்கிறது மன்னாரில் இருக்கிறது எத்தனை இடத்துல ஏமா எலும்பு குடிப்ப தோண்டி தோண்டி விட்டு விட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க, இல்லை திரும்பி தோண்ட வேணும். அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருக்கா கொண்டு வந்து வழியிலே காட்டி விட்டு அது பழையசு எத்தனையோ வருஷம் முடிச்சு சொன்னார்கள்.
1: இல்லை
7: அப்ப எல்லாம் தெரியும். எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாம இல்லை. நாங்கள் எல்லாம் நாங்க அங்கிருந்தா வந்த நாங்கள் அப்ப எங்களோட வழி முழுக்க பிள்ளைகளுக்கும் தெரியும் ஏன் வந்த நாங்கள் என்னத்துக்கு வந்த நாங்கள் எங்களோட சொத்து பத்தெல்லாம் அழைஞ்சி நாங்கள் அடிபட்டு உயிரை கொண்டு உடுத்து உடுப்போட வந்தாங்களா நாங்க அப்ப பிள்ளைகளுக்கும் தெரியும். என்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இல்லை. எங்க பிள்ளைகளுக்கும் நாங்கள் என்னதான் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். எங்கட வரலாறு தெரியும். அப்ப நாங்கள் தான் அதை தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வருஷத்துல பாருங்களேன் என்ன பண்ணாங்க 19 அந்த 2009 பிறகு நாங்க ஏதாவது ஒரு எங்கட நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது நாங்க கனடால செய்திருப்போமா? இல்ல. அப்ப ஏதாவது ஒன்று நாங்கள் எல்லா அமைப்புகளும் சேர்ந்தோம்மா நீங்கள் மக்களுக்காக ஏதோ ஒன்று இந்த நேரத்தையாவது நாங்கள்
1: செய்தாத்தான்
7: தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கும். அங்கே அந்த அந்தந்த அந்த எலும்புக்கு தோண்டி எடுத்த எலும்பு கூட்டுக்கும் ஒரு அடை இப்படி இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றது என்றதை வெளி உலகுக்கு நாங்கள் காட்ட முடியும். அதுகள் காட்டுறதை விட நாங்கள் இந்த நாட்டிலே இவ்வளோ பேர் இருக்கிறோம் என்ன
1: கண்டிப்பா.
7: அப்ப நம்படியான நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்க போனோம். அவ்வளோ அமைப்பும் சேர்ந்து ஒன்றாக நின்று பாகுபாடு இருக்க போனோம். நீயும் நானும் ஒன்று இல்லாமல் எல்லோரும் என்ற மக்கள் தானே எங்க மரணத்திற்காக இந்த சோகரங்கள் இந்த உடம்புறப்பு என்று சொல்லி நாங்கள் எல்லோருமா நினைத்தால் எத்தனை அமைப்பு இருக்கிறது இங்க எத்தனை அமைப்பு இருக்கிறது ஏன் அப்படி எல்லாம் நாங்கள் இருந்துக்கண்டி என்று தனியே தனி இருப்போம் எல்லாம் நாங்கள் அங்கிருந்து வந்த மக்கள் தான் அந்த மக்களை காண்டி தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம் சரி இவ்வளவு ஒரு நாங்கள் எங்கேயோ போய் நிற்கலாம் என்ன எல்லோரும் சேர்ந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளோ காரியங்கள் செய்து முடிச்சிருக்கலாம் அங்கே நடக்கின்ற இவ்வளவு பிரச்சனைக்கும் எவ்வளவோ செய்து முடிச்சிருக்கலாம் இந்த மண்ணிலே இவ்வளவு லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் மற்ற நாட்டை நாங்கள் அதை கவரக்கல இந்த கனடா நாட்டிலேயே நாங்கள் இவ்வளவோ பேர் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அதை செய்த தவற விட்டோம் அதுபடியால் எல்லோரும் ஒற்றுமையாக ஏதோ ஒன்று நாங்கள் எந்த நேரத்தையாலும் செய்ய வேணும் செய்தால் ஏதோ ஒரு முடிவு எங்களுக்கு கிட்டும் என்றதை நான் சொல்லி கொண்டு விடைபெற வேணுமா நன்றிகள்
1: மிக்க நன்றி சிறப்பாக பல விடயங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க தியாகராஜா அவர்களையும் மீண்டும் சந்திப்போம்
7: வணக்கம்
1: கண்டிப்பா தாயகம் குறித்து அவர் தன்னுடைய அதங்கத்தை சொல்லியிருந்தார் அவர்களுக்காகத்தானே நாங்கள் வாழ்கின்றோம் என்ற அந்த ஒரு வார்த்தையே போதும் கண்டிப்பா அதுதான் ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு இல்லையா இப்பொழுது தாயகத்தில் போரால் பாதிக்கப்பட்டு மறுவாழ்வு அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் நம்மால் என்ற உதவியையும் செய்ய வேண்டும் பலருமே செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது கணவனை இழந்த பெண்கள் மனைவி இழந்த அப்பாக்கள் குழந்தைகள் தாய் தந்தையை இழந்து இனி மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அவயவங்களை இழந்த பிள்ளைகள் யுத்தத்தினால பெரியவர்கள் முதியோர்கள் என்று சொல்லி அவர்களுடைய நல்வாழ்வுக்காக கண்டிப்பாக புலம்பெயர் தொண்டு நிறுவனங்கள் புலம்பெயர் தொண்டு மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து நாங்கள் திட்டங்களை அமைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு அறம் மிகப்பெரிய ஒரு மனிதாயமான இதெல்லாம் ஒற்றுமை நூடாகத்தான் ஒற்றுமையாக செயல்படுவதன் நூடாக நாங்கள் இன்னும் தனித்தனியாக செய்தாலும் ஒற்றுமையாக குழுக்களாக எல்லாம் நாம் இணைந்து பலரும் செய்கின்றார்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இன்னும் நாங்கள் விரிவுபடுத்தி கொள்ளலாம் ஆகவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொருளாதார மறு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு இவற்றை விட ஒரு எப்படி ஒரு விவசாயம் இந்த மாதிரி பல விடயங்களை புலம்பெயர் சமூகம் தாயகம் நோக்கி செய்ய முடியும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஜோதி சொல்லித்தான் இல்லை நிச்சயமாக இப்படியெல்லாம் பல கருணையான காரணியமான பல விஷயங்கள் இருக்கின்றன தானே இப்பொழுது அடுத்த நேர் நம்மளுக்கு என்ன சொல்ல போகின்றார் வணக்கம்
8: நன்றி இப்ப ஒற்றுமை என்பது வந்து என்ன பொறுத்தாலும் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கணும் குடும்ப அதான் சொல்றாரு இப்ப ஒன்றில் இப்ப நாங்க மற்றவையை திருத்த முதல் எங்கட புள்ளைய நாங்கள் திருத்தினால்தான் நாங்க மற்றவையை திருத்த முடியும் அப்ப குடும்பத்துல நாங்க ஒற்றுமையா இல்லையாண்டா நாங்க எப்படி நாட்டை ஒற்றுமையா வச்சுக்க முடியும் இன்றைக்கு வந்து இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள அக்கா அண்ணா தங்கச்சிக்குள்ள சண்டைகள் வந்தா அது அதை பிரியா கூடாது உடனே போய் பேசி தீர்த்து ஒரே சாவேட்டில பிறந்த நாங்கள் என்னத்துக்காண்டி விட்டு கூட அதை பேசி தீர்த்து அங்கே ஒற்றுமை இல்லையென்றால் அவை எப்படி நாட்டை மற்ற விடயங்களை பற்றி கலைக்க முடியாது
1: கண்டிப்பா மற்ற விடயத்துக்கு எப்படி குரல் கொடுப்பது நம்மிடமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது குரல் கொடுக்க முடியாது
8: மற்றது இப்ப நான் வந்து இந்த கொண்டாட்டங்களோ இதுவோ குதூகலங்களையோ நான் கலந்து கொள்வதில்லை நான் என்ன பொறுத்தவையில்லை அதை பற்றி நான் இங்க கலைக்கவும் இல்லை இப்ப எல்லாரும் சொல்லிடுறோம் நாங்க ஈழத்துல பற்று கொண்டாண்டு ஒரு நாளைக்கு $2 போட்டால் ஒரு வருஷம் $720 வரும் ஒரு நாளைக்கு $2 மாதம் $60 $720 ஒரு 10 வருஷம் $7,100 அந்த அந்த ஒரு வருஷம் $720 நாங்க ஒரு குடும்பத்துக்கு அது $2 நாங்க இப்ப டிம்போட்டல ஒரு கோபி வேணா கூட இப்ப $2.40 அத போட்டா கூட $60 ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஏதாவது சின்ன கார் இதெல்லாம் நாங்க முகநூல் போட்டுட்டு முகநூல்ல எல்லாம் படம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்க செய்தாலே அங்கே ஒற்றுமை வேண்டது மற்றது இன்றைக்கு என்ன சீதனம் இந்த ஜாதி மதங்களை எல்லாம் பார்க்காமல் இந்த போரா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அது சினங்களை கணவன் இழந்தா கூட இந்த மண்ணில நாங்கள் இப்ப நான் இந்த மனசுல நினைச்சு
1: கொண்டிருக்கிறேன்
8: நான் நம்பளிக்காது இருக்கிறபடியா மறக்க முடியாம இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கறதா இருந்தால் ஒரு பொருளால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவளை அங்கவினமா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை ஏண்டா எல்லாரும் மண்ணில நெருப்பெல்லாம் எரிஞ்சு போறோம் எந்த மனதுல நான் அம்மாக்கும் சொல்ல இல்ல அந்த மனதுல நினைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு பொண், அப்படி ஒரு அப்படியான பொண்ணு, இந்த சீதனங்கள் எல்லாம் தேவையில்லை, அப்படி ஒரு பொண்ணத்தான் நான் பாக்குறேன். ஏனென்று சொன்னால் அதுதான் அதுதான் உண்மையான ஒற்றுமை. அப்ப அம்மா சொல்லுவா இந்த சில விஷயங்களுக்கு, அக்காக்கள் சொல்ல நீ கொஞ்சம் என்னத்துக்காண்டி நீ அப்படி எல்லாம் வாழ்க்கைய தியாகம் செய்யற அப்படி எல்லாம் கேப்பினம். அப்ப நான் சொல்றேன், சும்மா வாயால பேசி போட்டு புறையிடவில்லை, செயலால காட்டணும், அதான் ஒற்றுமை. மற்றது இன்றைக்கு இந்த வானொலியில கூட நான் பார்ப்பேன், ஒரு குழுவா சேர்ந்திருக்கணும், இதான் நாங்க தமிழாக்கள் ஒற்றுமை இருக்கோன்னு சொல்லுவேன். நான் சில எங்களை பெண்களை பற்றி கதைச்சா கூட அவ்வளவுத்துக்கும் விஷம் கொண்ட வார்த்தைகளை கக்குவார்கள். அன்றைக்கு முறால் நான் பெண்கள் இந்த பூமியில வாழ்றது நல்ல என்று சொன்னது கூட பூனை பால் எத்தனையோ இல்ல. அப்ப இதெல்லாம் இங்கே ஒற்றுமை கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு விட்டு கொடுக்கணும், அதோடு பழகணும் அந்த பண்போல. மற்றது பக்க சார்பு இருக்க கூடாது, எல்லாரையும் சரிசமனா பார்க்க வேணும், எல்லாரையும் சரிசமனா பார்க்க வேணும். மற்றது வாயால சொல்லி கொண்டிருக்க கூடாது, நாங்க ஈழத்துல பற்றிருக்கு, நாங்கள் தியாகம் செய்வோம் சொல்லக்கூடாது. உண்மையான பற்று என்று சொன்னால் யாருக்கும் தெரிய தேவையில்லை. ஒரு நாளைக்கு ரெண்டு டொலஸ்படி சேர்த்து வந்து ஒரு வருஷம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோழி கூடோ இல்லாட்டி ஒரு மாட்டையா விட்டு கொடுத்தாலே அந்த குடும்பம் எங்களால புண்ணியம் அடைஞ்சிடும். இந்த புண்ணியத்தை செய்தா காணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ரோட்ல வந்து போராட தேவையில்லை, பிள்ளைகளுக்கு காட்ட தேவையில்லை, நாங்கள்
1: எதிர்காலத்தில் கூட அவர்கள் அந்த மாதிரியான விடயங்களுக்குள்ளே அகப்படாமல் அல்லது அப்படி ஒன்று நடைபெற்றால் எப்படி அதை அணுக வேண்டும் என்ற அறிவும் தெளிவும் அந்த பக்குவம் அவர்களுக்கு வரும். அதுக்காக அவர்களுக்கு இப்பொழுது குறுக்கிடுவதற்கு மன்னிக்கொண்ட எதிர்வாதம் புரியவில்லை, சற்று தெளிவுபடுத்த சொல்கிறேன். இப்பொழுது சேர சோழ பாண்டியர்களுக்குள்ளே இடம்பெற்றதை நாங்கள் இப்பவும் படிக்கின்றோம். அந்த மாதிரி அவர்களுக்குள்ளும் பிரச்சனை நடந்தது, அதையெல்லாம் ஏன் நாங்கள் படிக்க வேணும், ஏன் அந்த யுத்தங்களை படிக்க வேணும்? புறநானூறு என்ன சொல்கிறது, அங்கே நடைபெற்ற அந்த யுத்த காவியமாக அது இருக்கிறது. ஒவ்வொரு அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் இடையில் நடைபெற்றதை சொல்கிறது, அதையெல்லாம் ஏன் நாங்கள் படிக்க வேண்டும்?
8: இல்லை, நான் கேட்கின்றேன்னா அது படிக்க வேணும், படித்ததை வந்து நாங்கள் பாட புத்தகமாக தான் படுக்கிறோம், அதை வந்து நாங்கள் கத்திகள் தடிகள் விட்டு அடிபட்டு படிக்கல தானே. அதே போல நாங்கள் அன்பால இப்படி இப்படி பிரச்சனை நடந்த என்று சொல்லி நாங்கள்
1: போய் அடிபடுங்க குத்துப்படுங்க வெட்டுங்கோன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இனத்துக்கு என்ன நடந்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது, அது மாதிரி இதுவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். புருஷோத்தமா கண்டிப்பா சொல்ல போறீங்க.
8: இல்ல இல்ல, எங்கட எல்லாருக்கும் தெரிய வேணும், அதை நாங்கள் ஒரு வளத்தால சொல்லி கொடுத்து கொண்டு எடு வளத்தால கருணை மற்றவருக்கு உதவி செய்கிறது, எப்படி எங்கட நாங்கள் அதை பணங்களை தேவையில்லாம செலவழிக்காம எங்கட ஊர் மக்களுக்கு இல்ல எங்கட ஊர் மக்கள் இல்ல உலகத்தில் எங்க துன்பப்பட்டாலும் எல்லாருக்கும்.
1: ஒரு நிமிடம், இப்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சி அதை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக அது ஒரு உயர்வான சின்னம் தமிழினத்துக்கு, ஈழத்தமிழினத்துக்கு. அது எதற்காக நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே அந்த கஞ்சியை நாங்கள் இங்கும் அத்தனை தமிழ் அமைப்புகளும் கஞ்சியை காய்ச்சி குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்றோம், இனி வீடுகளில் காய்ச்சுகின்றோம், அந்த கஞ்சியை சமைத்து கொடுக்கிறோம், அதனுடைய பின் புலத்தை பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கின்றோம். அது எவ்வளவு ஜீவ காரூணியமான அந்த உணவாக எங்களுடைய குழந்தைகளை அந்த குண்டு வீச்சிலும் ஷெல் வீச்சிலும் அந்த குண்டு மலையிலே பாதுகாத்தது அந்த கஞ்சி, அது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லையா?
8: இல்ல, அது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு அதால இழந்த பேர் எத்தனை பேர் தாரோப்பணம் பார்க்க மாட்டாமல் எத்தனை பேர் இன்னும் சுவையளக்க வாழ்கிறார்கள். அதால இனி எல்லாத்தையும் நடந்ததை சொல்லி கொடுத்துட்டு இனி ஒன்று வேண்டாம், இப்படி ஒரு துன்பம் வேண்டாம். அதற்கு பதிலாக
1: நிச்சயமா சொல்லி அல்ல, வன்முறையை வளர்ப்பது அல்ல, இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் எல்லாருமே.
8: பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனா அதே நேரத்தில் அதுகளுக்கு அங்கு சனங்கள் படுற கஷ்டங்கள், அதுகள் இந்த இருவல் அங்க இந்த கொண்டாட்டங்களை மட்டும் எடுத்து காற்றபடியா அங்க மற்ற மக்கள் இந்த உண்மை துன்பங்கள் தெரிய வருகிறதில்லை. அங்க படுற துன்பங்களுக்கு நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு எங்களால இயந்த சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தாலே பெரிய வேணாம், இன்றைக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கோம் நினைச்சோம்னா இந்த விஷயத்தை எல்லாரும் மனதில் நினைச்சாலே
1: எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா இதுவரைக்கும்? எதற்காக இப்பொழுது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரமாக இங்கே பிரகடனப்படுத்தப்பட்டு ஒன்றாரியோ அரசினால் இந்த பாடசாலைகளிலே தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஏனைய பிள்ளைகளும் அறியும் வகையிலே அதை செய்திருக்கின்றார்கள், எதற்காக? இந்த மாதிரி சர்வதேசங்களுக்குள்ளே குரல் கொடுக்கின்ற பொழுதுதான் நமக்கான ஒரு நீதி வரும். அதைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நீதியின் குரலாக இருப்பார்கள். போய் சென்று ஆயுதங்களை எடுத்து அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அல்ல.
8: இல்ல இல்ல, எங்களுக்கு நீதி எங்களுக்கு நீதி கிடையாது இல்ல, நிச்சயம் கிடைக்கும். ஆனால் காலம் வந்து ஒரு அழகானது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கு. சரியான நேரத்துல சரியான பாடம் எல்லாருக்கும் புகட்டி
1: தமிழனுக்கு தரப்போவது இல்லை ஐயா. இந்த மாதிரி செயல்பாடுகள்ல நாம இறங்குகின்ற பொழுதுதான் அது காலமும் கை கூடும். மிக்க நன்றி புருஷோத்தமன், உங்களுக்கு மீண்டும்
8: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம் ஒரு சில விளம்பரங்களை அடுத்து.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: நேரம் இப்பொழுது 12:48. உரையரங்கம் மிக சூடாக சென்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக பல விடயங்கள் பேசுகின்ற பொழுதுதான் நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரும். இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
13: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். எங்கேயோ கேட்ட குரல், எப்போதோ கேட்ட குரல், வரவேற்கின்றேன் மாறன். வாருங்க அன்போடு. ஆமா,
13: தலைப்பு
1: வந்து தமிழர்கள் ஏன் புலம்பெயர் தேசங்களிலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஏன் எதற்காக ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன? தொடர்ந்து பேசுங்க, பார்ப்போம்.
13: இல்ல இல்ல, தமிழ் தமிழ்நாட்டுனாலே ஒரு திமுதானே வந்தாணும் வேண்டா. நாங்க இன்னும் எங்களோட மௌனிக ஆயுதம் மட்டும்தான் மௌனிக்கப்பட்டிருக்கா, எங்களோட கேள்விகளும் எங்களோட பிரச்சனையும் அப்படிதான் இருந்தது. அதுக்காக நாங்க அதுக்கு மட்டுமில்ல நிறைய விடயங்கள் எங்க வாழ்க்கையில முன்னோரணும், எங்க வாழ்க்கையை மட்டுமட்டும் எங்களோட எங்களுக்கான நிறைய தேவைகள் வந்து இன்னமே ஒரு முடிவில்லாத ஒரு இடையிலதான் நிக்குது. அதனால எல்லா விடயங்களும் நாங்க ஒரு வேண்டாம். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பேசுறதே திருப்ப உங்களுக்கு கேக்குது இல்லைங்கன்னா
1: புரிகிறது இப்பொழுது ஓரளவு.
13: தமிழர்கள் வந்து நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்ன்றது உலக நாட்டில இருந்து அத்தனை வேற்று மொழி மக்களும் சொல்றார்கள், தமிழர்கள்
1: ஒற்றுமையானவர்கள்.
13: நமக்குள் நாம் தான் ஒரு நமக்குள் நாம் தான் நமக்குள்ளே சில சில விதமான என்ன சொல்றது ஒரு ஏற்றதாழ்வுகள் அல்லாட்டி உயர்வு தாழ்வுன்ற அடிப்படையில சில
1: விஷயங்கள்
13: போட்டி பொறாமைகள் அடிப்படையிலே பிரிவுகள். ஆனா நாங்க இனமாக இனமாக பார்க்கும் போது உண்மையிலே நாங்க ஒற்றுமையான இனமா இருந்தா உண்மையில ஒற்றுமையான எந்த மாற்றமே என்ற மொழியில இருக்கிற சுவை மாதிரி இந்த இனத்தை மாற்றது ஒற்றுமைன்றது வந்து அவ்வளவு அவ்வளவு நிறைய தமிழர்கள் அதிகம் ஒற்றுமையாக, அதாவது இந்த கனடா நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன தவறு செய்தாலே உங்களோட வாழ்க்கையே
1: பாதிக்கப்படும்.
13: பொது இடங்கள்
1: மன்னிக்க வேண்டும் மாறன், பொதுவெளிகளிலே சில வைபவங்கள் விழாக்களின் போது மன்னிக்கொண்டு நான் யாருடைய பெயரையும் சொல்லவில்லை, இருந்தாலும் எம்மவர்கள் பொதுவெளியில் சண்டை போடுவது என்பது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பொதுவெளியிலே சண்டை போடுவதும் அதை ஒளிப்பதிவு செய்வதும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக கடத்த நடத்துவதும் இது புலம்பெயர் தமிழர்களுக்கு எப்படியான ஒரு அவமானமாக இருக்கும், அது பற்றி உங்களுடைய ஆதங்கங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக எங்களுடைய இனத்துக்கான ஒரு அவமானம், மரியாதை இன்மை. பல ஆமா
13: இல்லைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 2009 ஒட்டுமொத்த அதாவது எங்களோட தலைநகரத்தை வந்து உலகத்துக்கு நாங்க சந்திக்க வச்சாங்க. அதான் வந்து அந்த விருந்தர்கள் இறங்கி மேலே அதில் பாதிக்கப்பட்ட உறவுகளை அந்த ஏற்ற பார்த்து சொல்றேன்டா, இந்த ஒற்று வேண்டா. இதே மாதிரி நிறைய நாடுகள்ல போராட்டங்கள் நடக்கும், ஆனா அந்த இனங்கள் இந்த நாடுகள்ல வந்து அப்படியான ஒரு காரியங்களை செய்தார்கள் இல்லை. எங்க தங்களை பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்க வந்தாங்க. ஆனால் எங்கட இள தமிழர்கள் வந்து ஒரு தமிழ் நெடுங்கட வாழை உங்களோட ஒலியை வந்து ஒலியை பேச முடியிருந்தா அதுக்கு எங்கட பேச்சு காற்றில் இருக்க முடியல. நம்மளை ஒற்று அது நம்மளுக்கு தேவையான உருவாக்குறதுக்கு வானொலி எப்படி இருக்கிற நிறைய மக்களும் அதை செய்தார்கள். இன்றைக்கும் நன்றிக்குரிய வந்து ஒரு நன்றிக்கும் தலை சாய்த்து பேசக்கூடிய ஒரு வானொலியா எங்களை இந்த வானொலி இருக்கின்றது பெருமைப்படுறேன். பணியாற்றின அத்தனை உறவுகளும்
1: நிச்சயமாக
13: அதையும் மறந்து ஒரு இனம் என்ற தெருவில் நாங்கள் வரலாற்றே அப்படி வசதி செய்ய. ஆனா இன்று வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு என்ன சொல்லுங்க ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவர் நாடு பீப்போ அதே மாதிரி நல்ல ஒரு இனத்துக்கு வழிகாட்டிட்டோம். அதான் உண்மையான காரணம். என்ன ஆரம்ப காலங்கள்ல வந்து எங்களை நெறிப்படுத்தினது வந்து ஒரு அற்புதமான ஒரு தளம். இப்ப அதுல அந்த தளத்தை இருந்தபடி நாம் சில சில பிரிவு என்றது கடைசி காலத்துல எல்லாரும்
1: உண்டாங்க.
13: இப்ப வந்திருக்கிறது எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க ஒரு விதமான சுயநலம் பிடித்த ஒரு உருவாங்க சுயநலம் பிடித்த ஒரு மகிழ்ச்சியே பாருங்கள். எத்தனையோ விதமான நிகழ்வுகள் நடக்குது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு.
1: நிச்சயமாக நிச்சயமாக அங்கே அதற்கான பால் அதற்கான உளுந்து பயறு எதுவும் இல்லை, தனியே கிடைத்த அந்த அரிசி மட்டும். வாருங்க உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். சிறப்பு சிறப்பு பல விடயங்களை சுட்டி காட்டிட்டீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி மிக்க நன்றி.
13: நன்றி அம்மா, எல்லா உறவுகளுக்கும் நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். நேரம் இப்பொழுது 12:56. எனும் ஒரே ஒரு நேரை நாங்கள் சந்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம், இது ஞானகாந்தன்.
1: இனிய வணக்கம் ஞானகாந்தன், அன்போடு வரவேற்கிறேன். வந்திருக்கிறீங்க இன்றைக்கு தான் இந்த ஒரே அரங்கு கண்டு நினைக்கின்றேன். முதல் முதலாக
14: நான் இதுக்கு முதல் 2 தடவை உங்களோட பேசி இருக்கிறேன், கொஞ்சம் காலத்துக்கு முதல். என்றாலும் எனக்கு நான் உங்களுடைய நிகழ்ச்சியை நடுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில எனக்கு சில வேலை அவர்களால அதுல அந்த நேரத்துல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது.
1: இப்பொழுது வந்ததுக்கு மிக்க நன்றி.
14: உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோட தமிழ் பற்றுக்கும் நான் மனதார வாழ்த்துக்களும் திறந்தாழ்ந்து வழங்கிக் கொள்றோம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
14: இப்ப முதல்ல வந்து நாங்கள் ஒற்றுமை என்றதை பற்றி வந்து அது அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகவே விளம்பரமாக எல்லா இடத்திலையும் அதை செய்ய வேணும். உங்களோட நிகழ்ச்சிகள் முதல் கொண்டு அது ஆரம்பிக்கிற நேரத்துல கூட ஒற்றுமை உயர்வு தரும். இதை நாங்கள் எல்லா இடத்துலயும் ஒரு ருஷி கோயில் கடையில போய் ஒரு சாமான் வாங்கும் போது பட்டு சீட்டு பெறும்போது கூட அதுல கூட அடிச்சு விடலாம். அதாவது பெண்களுக்கு வந்து ஊர்ல நாங்கள் கோயிலுக்கு போகணும்டா செருப்பை கலட்டிட்டு தான் போறோம். சால்வை போட்டுக்கொண்டு போனா தோல்ல போடுற இல்ல அதை உடனே எடுத்து இடுப்புல கட்ட வேணும். அதெல்லாம் எங்களுக்கு அந்த பண்பாட்டுல வந்த விஷயம். எங்கட பெற்றோர் எங்கட முன்னோர்கள் எங்களுக்கு படிப்பிச்சு தந்தது. அது மாதிரி இந்த ஒற்றுமை என்றதையும் எங்களுக்கு படிப்பிக்க இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உலகத்துல எண்ணிலடங்காத உயர் விலை உயர் விலை விலை மதிப்பெற்ற இலக்கியங்களை பெற்ற இனம் இன்றைக்கு ஏன் இந்த நிலைக்கு வருது?
1: கண்டிப்பா
14: இதுக்கு காரணம் என்ன என்றா நாங்கள் நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தை முதல் நாங்க நிறுத்த வேணும்.
1: மன்னிக்க வேண்டும் அண்ணா அவர்களே. இதுல இன்றைக்கு அன்றைய காலத்தில் இருந்த அந்த அறநெறி கல்வி அந்த மாதிரியான வழிகாட்டல்கள் இன்றைக்கு சற்று குறைவடைந்து போகின்றது இல்லையா?
14: குறைவடைந்து போறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய பண்பாட்டு சீரழிவுகள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்திருக்குது. அதனாலதான் இப்படி இருக்கிறோம் நாங்க. நிறைய பாவத்தை இன்றைக்கு நாங்களே செய்யறோம்டா மற்றவர்களை தாழ்த்துறது. ஒரு ஒரு ஒரு அன்பர் வந்து இதுக்கு முதல் பேசியிருந்தார். அவர் அவருடைய உள்ளத்துல இருக்கிற இதைத்தான் அவர் வழி கொண்டிருக்கிறார் அந்த இதுல. அதாவது அந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் படிப்படியாக நிப்பாட்டு ஒரே அடியா செய்ய முடியாது. அதுக்கு இன்னும் 100 வருஷம் கண்டாலும் பரவாயில்லை. அடுத்த 100 வருஷத்துக்கு கண்டாலும் நாங்கள் சிறந்து வாழ்றதுக்கு இப்ப இருந்தே நாங்கள் 2009 நாங்கள் படிச்சிருக்க வேணும். என்ன காரணம் இதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு அறப்போர் தான் நாங்கள் செய்தவங்க உண்மையிலேயே. அந்த அறப்போரே உங்களுக்கு வெற்றி அடைய முடியலையாண்டா நாங்கள் இன்னும் அறத்தை சரியா படிக்க இல்லை. இன்னும் நாங்கள் அறத்தை எங்களோட இனம் மிக மிக அதை சீரழிக்குது. அந்த அறத்தின் பால் நாங்கள் நடக்காதால நாங்கள் எல்லாத்திலையும் பின்னடைவு அடைகிற காரணம் நாங்கள் செய்யற பாவம். இந்த பாவத்தை குறைச்சு 50% குறைச்சாலே நாங்கள் மேலுக்கு வரலாம். அதை செய்யறதுக்கு இன்றைக்கு நான் சொல்லி செய்யலாது, நானுமே செய்யறேன் தான் பாவம். அது அது இடத்தோட வர வேணும். அது அது 100 வருஷம் கண்டாலும் பரவாயில்ல, பழக வேணும். இப்ப இருந்து நாங்கள் அடுத்த 100 வருஷத்துக்கு பிறகு கண்டாலும் உங்களுக்கு விமோசனம் வரும் என்று நாங்கள் நம்பி நடக்கலாம். ஒற்றுமை ஏன் வருது இல்லையா? நாங்க செய்யற பாவம் வந்து எங்களை தடுத்தது. நீ அழிஞ்சு போ, ஒற்றுமை இல்லாம அழிஞ்சு போ ரெண்டுதான் அந்த அது அதுகளைத்தான் நாங்க ஆழமா சிந்திக்க வேணும். எங்க இருந்து வருது? நாங்க எல்லா இலக்கியத்தையும் படிச்சிருக்கிறோம். உலகத்துல இல்லாத இலக்கியம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது.
1: அருமை, உண்மை, உண்மை, நூற்றுக்கு நூறு.
14: அது ஏன் உங்களுக்கு வேலை செய்யல? உங்க தமிழருக்கு ஏன் வேலை செய்யல? அது அப்ப நாங்கள் இன்றைக்கும் ஒரு கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு பிள்ளைக்கு பேச கொண்டு போனால் எத்தனையோ கேள்விகள் கேட்கிறார்கள். அது அதுல அரவாசி கேள்வி, அவசியமற்ற கேள்விகள்,
1: ஆமாம் ஆமாம்,
14: அது அது எல்லாத்தையுமே நாங்கள் எங்கட எங்கட முன்னோர்கள் எப்படி கட்டியிருப்பாங்க என்றதை நாங்க சிந்திக்கணும். எங்கட எங்கட இனம் எப்படி இருந்தது, தமிழத்த மரபுகளை நாங்கள் படிச்சு இருந்திருந்தோம்னா இந்த மாதிரியான இதுகள் வராது. அதுகள் எல்லாம் நாங்க விடுற பாவம், நாங்க செய்யற பாவத்தின் பலன் தான் இது. சரி, அதைத்தான் நான் சொல்லிக் கொள்றேன். உங்களோட நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்றேன். நல்ல நல்ல விஷயம்,
1: மிக்க நன்றி. அதிலும் நீங்க கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய புற 400 செய்யுள் அதை கூட எடுத்து சொன்னீங்க, அவரும் கேளீர், மிக அருமை. அது
14: நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்.
1: ஆமாம் ஆமாம்,
14: அவர்கள் அது தமிழ் யாருக்கும் கொண்டு ஒரு பிரசன் கொடுக்குறோம், தமிழ் புத்தகத்தை தான் என்னுடைய மகன் வாங்கி கொண்டு கொடுப்பான். உலகத்தை எத்தனையோ பழமொழி இருக்குது தமிழ்ல, அவ்வளவு பழமொழியும் சேர்ந்த புத்தகத்தை கொண்டே ஒரு ஒரு ஒரு தன்னுடைய பிறந்த நாளுக்கு
1: கொடுப்பான்.
14: இதை வாசி அவரு அவ்வளவுக்கும் இங்க இங்க பிறந்த உள்ள
1: சிறப்பு சிறப்பு. மிக்க நன்றி
14: உங்களுக்கு. நன்றி. ஓகே நன்றி,
1: வணக்கம் வணக்கம். ஆமாம், மிக்க நன்றி. நிறைவாக இந்த அரங்கம் நிறைவு பெற்றிருக்கின்றது. அதுவும் அற்புதமான ஒரு செய்யுள், புறநானூற்று செய்யுளோட நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதையெல்லாம் எதேச்சியாக நடைபெறக்கூடியவை நமக்கு ஒற்று

இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளாருமே. அவர் சொன்ன அந்த கருத்து தீதும் நன்றும் பிறர் தர மாறா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன என்று சொல்லி, அதுபோலத்தான் நம்மளுக்கான அந்த துன்பமும் துன்பத்திலிருந்து நீங்குவதும் கூட நம்முடைய மனநிலையை பொறுத்தா இல்லைன்னா அதுக்குள்ளதான் இருக்க போறேன், அதோடு தான் ஒற்றி உறவாடி அந்த துன்பத்தோட தான் வாழ போறேன்னு சொன்னா அப்படியே தான் இருந்து கொள்ளும். அதுல இருந்து நாம வெளியே வந்து சிறப்பாக வாழ்வது எப்பொழுது, அது ஒரு பெரிய செய்யுள். அது குறித்து நாம வேறு இடங்களையும் பேசியிருக்கிறோம் அரங்குகள்ல, ஒரு அரங்குகள்ல வானொலியில. இன்னொரு முறை நாங்க அந்த இலக்கியங்கள் குறித்து பேசலாம். மிகச்சிறப்பாக அவர் சொன்ன, நம்முடன் இருக்கிற இலக்கியங்களை படித்தாலே அந்த ஒற்றுமை உணர்வு தானாக வரும் என்பதனை சொல்லி நிறைவு செய்வோம். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம், தமிழ் இனம், தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக நாம பேசியது புலம்பெயர் தேசங்களிலே ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பல நன்மைகளை பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, அப்படி பல விடயங்களை நீங்க பேசியிருந்தீங்க. வாணிப ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்று சொல்லி பல விடயங்களை பேசியிருந்தீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் இப்பொழுது 1:13 நிமிடம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். அழைப்பிலே காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களையும் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளும். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் சொச்சுலம்பம் இடம்பெறும். சொச்சுலம்பம் போட்டியினை தொடர்ந்து 10:00 பாடல் என்ற நிகழ்ச்சியிலும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்படியாக உங்களுக்கு இரவிரவா நிகழ்ச்சிகள் இடம்பெறும் சிவராத்திரி என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் கண்ணன் பேசுறேன்.
0: இனியும் வணக்கம் கண்ணன்.
1: கேட்கும் பாடல் வந்து சோகமணி பாடல். அதுக்கு வந்து நாங்கள் இப்ப நீங்க கேட்ட கொண்டு வந்த கருத்து வந்து நல்ல இப்படி பாராட்டும் கட்டாயத்துக்கு சரியானது சரியானது. ஆனா இதுல வந்து நாங்கள் எல்லாரும் வந்து எல்லா தமிழாக்களும் வந்து அச்சாரம் வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும். எங்களுக்கு நடந்த இன்னும் ஒரு கொள்கை நாங்கள் வந்து இத செய்ய புள்ளைகளாலாம் நாங்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையா இருப்போம் இருப்போம் என்று சொல்லி விட்டு விட்டு போய்த்தான் கடைசியா நாங்கள் அந்த இனம் வந்து அழியறதுக்கு காரணமாக நாங்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம். அப்ப இனியும் வந்து இனிவாத சமுதாயத்துக்கு நாங்கள் கட்டாயம் வந்து எங்களை பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும். எங்கட நாட்டுல நடந்த பிரச்சனையை இனியும் நடக்க விடாமல் இத காரணமா எல்லாரும் சொல்லி வளர்க்கிறது அது எல்லா தமிழகத்திலும் ஒரு கடமை இருக்கின்றத சொல்லி கொண்டு பாடுறது.
0: மிக்க நன்றி கண்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை எடுத்து வரப்போகின்றோம்.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
3: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 22-23 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1:00 முதல் 2:00 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 த பிரிக்
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
4: 416-746-2742
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
4: நேரம் இப்பொழுது 1:22 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் சோதியம்மா, நலமுடன் இருக்கும் முதற்கண் உங்களை வாழ்த்திக் கொண்டு
4: மிக்க நன்றி. சொல்லுங்க.
5: நான் இந்த கேட்கும் பாடல் கன்னத்தின் முத்தமிட்டால் படத்தில் இருந்து, விடை கொடு எங்கள் நாடே வானம் தெளிக்கும் வீடே கண்டந்த பாடலுக்கு மொம்மம்மா நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
4: மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேரம் இப்பொழுது 1:31. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
3: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே. என்ன பாடல் வேண்டும்?
4: பாடல் கேட்க முந்தி நீங்கள் இந்த அருமையான ஒற்றுமை பற்றி கருத்தாடல் கொண்டு வந்ததுக்கு நன்றி. அது எங்களை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தாயகத்தை கொண்டு சேர்த்தது, அவர்களுக்காக எங்களுடைய அனுதாபங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் கேட்கிற பாடல் வந்து ஒற்றுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். பாக பிரிவினை என்ற படத்துல இருந்து சீர்காழி கோவிந்தராஜனும் எல்லார் ஈஸ்வரையும் படித்த பாடல், ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. அந்த பாடலை இதற்கு வந்து மருதராசி அவர்கள் வரிகள் எழுதியிருக்கிறார். MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இசையமைத்திருக்கிறார்கள். நன்றி ஜோதி, அருமையான பாடல் ஒன்றை கேட்போம்.
3: மிக்க நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: சந்திப்போம்,
3: வணக்கம்.

கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: It's time to Toyota at Brimal Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெறுமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033
0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919
3: நேரம் இப்பொழுது 1:38 தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்
4: அதிகாரி. வணக்கம் ஜோதி, எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுகின்றீர்கள்?
4: நான் டொரண்டோல இருந்து காரசரி கலைக்கின்றேன்.
3: நீண்ட நாட்களின் பின்னர் வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு.
4: என்ன
3: பாடல் வேண்டும்?
4: ரசிகனோ ரசிகி என்ற படத்துல பாடி அழைத்தேன் உண்மை என்ற பாடல CMR நேர்கள், CMR இப்பாடல், CMR விளம்பரதாரர்கள், பத்திரிகை ட்ரக் டிரைவர்ஸ், கேர உறவுகள், கேர விவில், மற்றது வவுனியா உறவுகள், மற்ற CMR-ஐ கேட்டுக்கொண்டு அத்தனை உறவுகளோடு இந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: இப்போ வந்து நான் எல்லா நேர்களையும் உங்களோட நிகழ்ச்சியை பார்க்க ஒரு திறமாயிருக்கு. அப்ப இந்த முறையில கேட்டுக்கொண்டிருந்தா சரி இருக்கா வந்திருக்கா கலைப்பு
3: மாதிரி இருந்திருக்கு பாருங்களேன். மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி.
3: நன்றி. வணக்கம்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேரம் இப்பொழுது 1:46 நிமிடம். 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் சொச்சுலம்பம் போட்டி இடம்பெற இருக்கின்றது. இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். 416-593-0055. தொடர்ந்து இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜெயலலிதா. காந்தி
3: இனிய வணக்கம். காந்தி சொல்லுங்க, என்ன பாடல்?
4: எனக்கு அந்த மருந்து படத்துல இந்த சூறாவளியிடா தொட்டாலும் சேரும் புரிகிறான்
3: வருவாங்க. அப்படியா காந்தியும்?
4: இல்ல இல்ல, சில விஷயங்களுக்கு அப்படியே வரும் அந்த கோபம். என்ன செய்யறது, வயசு போன முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, அமைதி இருக்கிறது.
3: ஒரு சில விளம்பரங்களை அடுத்து அந்த பாடலை தரப்போன்றோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
4: நன்றி, நன்றி,
3: வணக்கம்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000 416-284-7000.
3: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அடுத்த நேரையும் சந்தித்துக் கொண்டு இந்த பாடல்களை உங்களுக்கு வழங்க போகின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்.
3: வணக்கம். இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
8: வணக்கம், சிவபாலன்.
3: இனிய வணக்கம் சிவபாலன். சொல்லுங்க, என்ன பாடல்?
8: எனக்கு படம் அடிமை பெண், அதிலே 1000 நிலவியவா அந்த பாடல். எஸ்.பி. சுசிலா என்ற குரல், நல்ல பாடல்.
3: அந்த பாடல் வரும். ஏற்கனவே காந்தி விரும்பி கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268
6: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் சொச்சிலம்பம் போட்டியில் சந்திக்கலாம்.

0: மேப்பிள் க்ரோசரி,
1: 96 99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம். TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால். வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: நேரம் இப்பொழுது 2:07. மீண்டும் மற்றமோ சொற்றுளம்பம் போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. நேயர்களே, இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். ஏனைய நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-593-0055. இந்த போட்டிக்கான ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன, அவற்றையும் சொல்லிக்கொண்டு நேயர்களை சந்திக்கலாம். நீங்கள் இணைந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு எழுத்தினை வழங்க போன்றோம். அந்த எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர், பொருளின் பெயர், திரைப்படம், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர் இத்தனையும் சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஆகவே இணைந்து சிறப்பீங்க இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சௌதி அம்மா, தியாகராஜா.
0: இனிய வணக்கம் தியாகராஜா அவர்களே. நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறதுக்கு முதல்ல எனது மனமார்ந்த நன்றி.
1: நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இரவிலையும் எங்களோடு வந்திருந்து எங்களுக்காக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சௌதி அவர்களுக்கு எல்லாமே இறைவன் தங்க துணையாக இருந்து.
0: சரி, பக்க துணையாக இறைவன் இருப்பார் நம்பிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் உங்களுக்கான எழுத்தை தருகின்றோம். ஆவண்ணா.
1: ஆவண்ணா.
0: ஆமா.
1: ஆவண்ணா.
0: என்ன இடம் சொல்லு?
1: ஆடியவளை.
0: ஆஹா, பொருள் சொல்லுங்கள்.
1: பொருள் வந்து ஆணி.
0: ஆணி. படம்?
1: படம் வந்து ஆலயமணி.
0: பாடல்?
1: பாடல் வந்து பாடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன் நான்.

0: ஆண்டவனை துகளுகிறேன். அங்கால ஆவன் நாவல ஆண்பீர் ஆதவன்.
1: ஆமாம்,
0: ஆரவெல்லி.
1: மிக்க நன்றி.
0: வணக்கம் அம்மா.
1: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம், நான் சுந்தரி அழைக்கிறேன்.
1: இன்னிய வணக்கம் சுந்தரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலம், நீங்கள்?
1: நலமாக இருக்கின்றேன். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து மு. மூணாற்ற குரில்.
2: முல்லைத்தீவு. முத்து.
1: ஆமாம்.
2: மற்றது என்ன படம் நிறம் வரா அவரது நிறம் வரா நலம் வரம்
1: முகுந்தன் பெண் பெயர் வந்து முல்லை மலர். என்ன எல்லாமே முல்லை மலரா இருக்கின்றீங்க?
2: முல்லை எல்லாமே.
1: முல்லை வீட்டுல வச்சிருக்கீங்களோ? முல்லை மலர்
2: இல்லை
1: இல்லையா? சரி சரி, மிக்க நன்றி சுந்தரி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
3: வணக்கம் சிவபாலன்.
1: இனிய வணக்கம் சிவபாலன். உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து கி. அண்ணா. கி. ஆமாம் ஆமாம். கீயண்ணா. கீரை. கீரைக்கு வருகின்ற
3: பொருள் சொல்றால் பொருள் இருக்கட்டும். படம் வந்து கீதாஞ்சலி.
1: ஆமாம். திரைப்பட பாடல்.
3: பாடல் கீதம். அது சங்கீதம் ஒரு பாட்டு இருக்குல்லோ?
1: ஆமாம் ஆமாம்.
3: அந்த பாடல். ஆண் பெயர்
1: கணக்கு யோசிக்காம ஒன்று வச்சு விடுங்க.
3: பெண் பெயர் கீதா.
1: ஆமாம்.
3: ஆண் பெயர்
1: கீதா. ரெண்டு வைப்போமா?
3: கீதா ரெண்டு வைக்கலாம். ஆமாம்.
1: அடுத்து என்ன நீங்க சொல்ல இருக்குது?
3: பொருள்.
1: பொருள். ஆமாம்.
3: பொருள் கீழ நீங்க கீழே சொல்லி காட்டி வேற சாப்பாடு சாமான்கள்.
1: சாப்பாடு சாமான்கள் சொல்லலாம். என்ன சாப்பாடு இருக்குது கீரையை தவிர கீயண்ணாவில? கீரையை பிடித்து சமைத்து விடுவோமா?
3: இல்ல இல்ல இல்ல.
1: பாவம். என்ன
3: கீரை தண்டு இருக்குல்ல ஒரு பொருள்?
1: கீரை தண்டா?
3: தட்டு. தட்டு.
1: கீரை தட்டா? அப்படி எனக்கு தெரியாது.
3: கீரியை
1: பிடிச்சு சமைக்க போறீங்களா?
3: கீரி ஒரு உயிரினம் தானே?
1: சண்டை போடுறதுக்கு வேணும் தானே ஒரு
3: ஆள்.
1: என்னால உங்களுக்கு பிரஷர்
3: கிடங்கு
1: பொருளா?
3: தென்னங்கீட்டன் சொல்லியாக்க தென்னையிலே அந்த கீட்ட தென்னங்கீட்டன் சொல்றது. கலங்கீட்டன் அப்படி செய்யலாம்.
1: பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டு விடுவோம்.
3: நன்றியா.
1: மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் நடக்கின்றேன். உங்களுக்கு அதிகாலை திங்கள் வணக்கம் முறித்தாட்டும்.
1: இனிய வணக்கம், இனிய வணக்கம். மதன் வரவேற்கிறேன். ஆமாம், ஆமாம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற எழுத்து ஆனா
4: வானாவா
1: ஆனா என்ற குறில்.
4: ஆனா,
1: ஆமாம், ஆமாம்.
4: ஆனாண்டா அளவட்டி.
1: ஆமாம். பொருள்,
4: பொருள் அரியதட்டு.
1: மற்றது
4: ஆனாவில அரியம் ஆண் பெயர், மற்றது பெண் பெயர் அஞ்சலி. படமும் அஞ்சலி என்று படம் இருக்குத்தானே. மற்றது ஆனாவில அன்னக்கிளி உன்னை தேடுது அந்த பாட்டு
1: பாடல்
4: பாடல். ஆமா, அவ்வளவுதான்.
1: மிக்க நன்றி உங்களுக்கு மதன்.
4: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைக்கின்றார். வணக்கம். நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக எல்லாம் ரெடியாக இருக்கின்றோம்.
1: என்னத்துக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு?
5: ஓ, அதுதான்,
1: எனக்கு தெரியல.
5: மற்றது
1: பொருள்,
5: பொருள் துலா,
1: துலா. ஆமாம்.
5: இடம் பொருள்
1: திரைப்படம்,
5: துலாபாரம்
1: பாடல்,
5: துலாபாரம் ஏவிஎம் ராஜா
1: பாடல்.
5: பாடல் துள்ளுவது உள்ளமை, தேடுவதோ தனிமை அந்த பாடல். மற்றது ஆண் பெயர்
1: நல்லா இருக்கும்.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இதன் அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம், நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன் நளில்வேந்தன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: உங்களோட நிகழ்ச்சி அருமையா இருந்தது. உண்மையால பேசக்கூடிய இப்படி ஆக்கபூர்வமான நிகழ்ச்சிகள் கொண்டு வந்தா பாராட்டக்கூடிய.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நாங்க ஒவ்வொரு தலைப்புல ஞாயிறு இரவு புதன் இரவுகள்ல ஒவ்வொரு தலைப்புலையும் பேசுகின்ற ஒரே அரங்கத்தை அமைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் அது பயனுள்ள வகையில் இருக்குமாக இருந்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாம், உங்களுக்கு எழில் வேந்து நாங்க கொடுக்கின்ற எழுத்து ஈனா. ஆமாம். பொருள்,
6: படம் வந்து இரட்டவால் குருவி. பொருள் வந்து ரெண்டு சக்கரம் வந்து வைச்சால் எப்படி?
1: ஒரு சக்கரம் வேணா, ரெண்டு சக்கரம் இல்ல, வேற வேற.
6: இரத்தினம், இரத்தினம்.
1: என்ன குட்டி பிள்ளையா நினைச்சு நீங்க மாற்ற முடியாது. நான் குட்டி பிள்ளை இல்ல. சரியோ?
6: தெரியும், தெரியும். துன்னால என்று ஒரு இடம் இருக்கு. என்ன பள்ளிபுர கோயில் போற வழியில
1: துன்னால இருக்குன்றது. ஆமாம்,
6: ஆமாம், ஆமாம். அதன் முதல் சொன்னவர் துன்னாலதான். சரியா? அடுத்தது பாட்டு, இரண்டு மனம் வேண்டும் உறைவாளிடம் கேட்டேன். அடுத்தது ஆண் பெயர் வந்து ராஜராஜன். பெண் பெயர் வந்து இராணி.
1: மிக்க நன்றி எழில் வேந்தன். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து நாங்கள் நேயர்களை தொடர்ந்து சந்திப்போம்.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நேரம் இப்பொழுது 2:21, 2:30 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
9: வணக்கம்.
1: இனி வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. உங்களுக்கு ஊனா என்ற குறில் எழுத்து.
9: ஊனா உடும்புரை. மற்றது பொருள் உடல்.
1: உரல் திரைப்படம்.
9: திரைப்படம் உன்னால் முடியும் தம்பி.
1: திரைப்பட பாடல்.
9: உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்.
1: ஓ, சிறப்பு சிறப்பு. ஆண் பெயர்?
9: ஆண் பெயர் உருத்திரன்.
1: பெண் பெயர்?
9: உமையாள்.
1: அருமை அருமை, மிக்க நன்றி உங்களுக்கு.
9: நன்றிகள் நன்றிகள் நன்றி.
1: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
10: வணக்கம் விஜய், நம்ம புவி.
1: இன்னிய வணக்கம் புவி. வகுப்புக்கு கொஞ்சம்
10: தாமதம்
1: லேட்டா வந்துட்டீங்க. அப்ப என்ன செய்யலாம்? நாங்கள்
10: அந்த பஸ் லேட்டா போச்சு.
1: பஸ் லேட்டா போயிட்டேன். அப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. பாவம், விட்டு விடுவோம் புவிய.
10: மன்னிச்சுக்கோங்க டீச்சர், அடுத்த முறை நான் நேரத்துக்கு வரேன்.
1: நேரத்துக்கு வாங்க. ஆமா, சரி சரி. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து எப்படி? காவன்னா கா என்ற நெட்டெழுத்து.
10: காரைதீவு. காப்பு.
1: காப்பு.
10: காவல்காரன்.
1: பாடல்.
10: காத்திருந்தே காத்திருந்து காலங்கள் போகுதடி. மற்றது ஆண் பெயர் வந்து காங்கேயன்.
1: பெண் பெயர்
10: காந்திமதி.
1: சிறப்பு சிறப்பு,
10: நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம்.
10: சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். அடுத்த நிகழ்ச்சி 10:00 பாடல் ஒன்று. 10 பாடல்கள் வேண்டும், 10 நேயர்கள் வேண்டும். ஆகவே ஆயத்தமாக கொள்ளுங்க உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு. சில விளம்பரங்களை அடுத்து பாடலை வழங்கிக் கொண்டு சந்திக்கலாம்.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
11: Everything okay? No problem, Dijinam.
12: Bar glum closing da, tadikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
11: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
12: Chellam illa da, Selvam.
11: Sari, sari.
15: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
16: 416-700-2222 J.CA. It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காபரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா .com.
17: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
18: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

मोर सैया ये देखो काली घटा।

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: நேரம் இப்பொழுது பின்னிரவு 2:33. மீண்டும் மற்றும் ஒரு பத்துக்குள்ளி பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக மகிழ்ச்சி நேர்களே, தொடர்ந்து எங்களிடம் 1-10 வரையான இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கங்களில் உங்களுக்கு பிடித்த ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு அதற்கு ஒரு பாடலை வழங்க போறீங்க. அந்த பாடல்களை நாங்கள் பின்பு கூறிய பின்பு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருக்கும் என்று நம்புகின்றேன், இருக்கலாம். அந்த பாடல்களுக்கு நீங்கள் வாக்களித்து செல்லலாம். அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட பாடலுக்கு வாக்களிக்க முடியாது என்பதனையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இணைந்து சிறப்பிக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். வருகை தந்திருக்கின்ற நேயர்களுக்கு நாங்கள் நன்றியினை சொல்லிக்கொண்டு வரவேற்பினையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000 ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்ற நேயர்களை இப்பொழுது சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர்களோடு வணக்கம்.
7: வணக்கம், நாட்டியார் ரகு, எப்படி சம்பாதிக்கிறீர்களா?
3: இனிய வணக்கம் ரகு, நலமாக இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நலம், நன்றி.
3: மிக நன்றி.
7: இன்று கொஞ்சம் அயர்ந்து விட்டேன், நான் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வர முடியவில்லை.
3: பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. எந்த இலக்கம் வேண்டும்?
7: இலக்கம் 1, ஒரு முஸ்பாத்தியான பாடல் கேட்போமே, அதாவது கொஞ்சம் சிரிப்பான பாடல். படம் தரிசனம் 1970 வந்த பாடல். இசையமைப்பவர் சூலமங்கலம் ராஜலட்சுமி, இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம் என்ற ஒரு சிரிப்பான பாடல், சிறப்பான பாடல்.
3: உங்களுக்கு வந்துட்டும் 60ஆம் கல்யாணம் கேக்குறீங்களோ?
7: இல்ல இல்ல, இது கொஞ்ச நாளாவே இந்த பாடலை நான் கேட்டேன். எங்க கேட்டேன்னா, நான் எனக்கு பிடிச்ச பாடல் இது. அந்த காலத்துல
3: நானும் நகைச்சுவையாக தங்கிட்டேன். மிக்க
7: நன்றி,
3: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். ஆமாம், ஆமாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சுந்தரி.
3: இனிய வணக்கம் சுந்தரி, சொல்லுங்க என்ன இலக்கம்?
8: ஐந்து.
3: ஐந்தாவது இலக்கம் என்ன பாடல்?
8: கவிதை அரங்கேறும் நேரம்.
3: இப்பொழுதும் நான் பாடல் தான் கேட்டேன்.
8: பாடல் தான் நானும் சொல்றேன்.
3: பாடலும் கவிதை தானே? என்ன
8: கவிதையை சேர்ந்ததா? இது பாடலா வந்துட்டது. அது கவிதை
3: பாடி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அருமையான பாடல் இந்த பாடல். இப்பொழுது உங்களோட அடுத்த நேயர் இணைய போகின்றார். வணக்கம்.
9: வணக்கம் ஜே ஜே புவி.
3: இனிய வணக்கம் புவி. எந்த இலக்கம்?
9: இலக்கம் தியாகராஜாவோட ஆறாம் நம்பர்.
3: திருட போறீங்க?
9: ஆமா.
3: நோ நோ, நான் தர மாட்டேன். இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல. ஆறாவது இலக்கத்துல இன்னும் பாடல்.
9: ராகங்கள் பதினாறு உருவாகும் வரலாறு நான்கு அறிவாயம்மா. அந்த பாடல்
3: உங்களோட ராகமும் நல்லா இருக்குது.
9: ராகம் பழக்கி போச்சு.
3: மிக்க நன்றி.
9: நன்றி.
3: மிக்க நன்றி புவி. மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்.
3: பாத்தீங்களா, இது
10: சரி. இன்னைக்கு நாங்க வாழ்க வளமுடன் என்று பாடிக்கொண்டு
3: நண்பர்களாக இருந்து கொண்டு கொஞ்சம் இருங்க. நண்பர்களாக இருந்து கொண்டு தெரியும் உங்களுடையதான் என்று இருந்தாலும் அதை திருடணும்
10: நினைக்கிறீர்கள்.
3: உங்களுக்கு எந்த
10: இரண்டாம் நம்பர் இருக்கலாம்?
3: ஆமாம்.
10: இரண்டாவதுல என்ன நம்ம மன்னனா இருக்கணும் படம். கிக்கி ஏறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே தங்க பசம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே என்று சொல்லி பாசம் பண்ணிட்டு பாடல்.
3: படையப்பாவா
10: அது? படையப்பா மன்னனா.
3: மிக்க நன்றி.
10: தடுமாறதுதான். நன்றி வணக்கம்.
3: கண்டுபிடிக்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும்
10: வணக்கம். வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அடுத்த நேரம் எங்களோட வணக்கம்.
11: வணக்கம்
3: செல்வி. சொல்லுங்க, உங்களை வரவேற்கிறேன். இந்த இலக்கம் ஐந்து சென்று விட்டது. ஆமாம்.
11: அதுல வந்து அன்னக்கீழ்வளத்திலிருந்து பாத்தீங்களா?
3: மிக்க நன்றி செல்வி. நன்றி வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து சந்திப்போம்.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
14: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். எஞ்சி இருக்கின்ற இலக்கங்களை தந்து கொண்டு இலக்கம் 4 இருக்கின்றது, 7, 8, 9 மற்றும் இலக்கம் 10. இத்தனை இலக்கங்களும் எஞ்சி இருக்கின்றன. நேயர்கள் காத்திருக்கின்றீர்கள். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம். இனிய வணக்கம் எழில்வேந்தன். சொல்லுங்க. ஆமாம்.
15: தாய்லா குழந்தை திரைப்படம் பாடல் வந்து நீர் மேகம் ஆனால் என்ன, நான் தோகை ஆனதில்லை.
3: நீர் மேகம் ஆனால் என்ன. மிக்க நன்றி உங்களுக்கு.
15: நன்றி.
3: நன்றி வணக்கம். நீ மேகம் ஆனால் என்ன என்ற அழகான ஒரு பாடல் அந்த பாடல். இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
16: வணக்கம். நான் சுதன்.
3: இனி வணக்கம் சுதன். எப்படி இருக்கிறீங்கள்?
16: இருக்கேன். கொஞ்சம் நித்ராதுங்கிற மாதிரி இருக்க எழுப்பி இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கேட்ப வேண்டிய யோசிச்சேன்.
3: அப்படியா? சரியா,
16: இந்த
3: இலக்கம் இலக்கம் சொல்லுங்கள்.
16: 9 இருக்காகுமே?
3: ஆமாம்.
16: ஓகே, 9. ஆசை நூறு வகை, வாழ்வை நூறு.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
16: நன்றி,
3: வணக்கம். அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
17: வணக்கம் யோகி.
3: இனி வணக்கம் யோகி, எப்படி இருக்கிறீங்க?
17: நன்றா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறேன். மிக்க நன்றி உங்க வருகைக்கும். இலக்கம் 478.
17: இலக்கம் 4
3: என்ன பாடல்?
17: எனக்கு வந்து சம்பவம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாத கொலுசு சட்ட நதியில் கேட்குது பூவா நடக்கும் என்று சோலை கேட்டு. அருமையான ஒரு பாட்டு,
3: அருமையான ஒரு பாடல். மிக்க நன்றி யோகி. பாத கொலுசு சத்தம். அடுத்த நேரை நாங்க தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
16: நன்றி, வணக்கம்.
3: பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் நடத்துவார்கள், அது தெரியுமா உங்களுக்கு?
16: அவர் அவற்றுக்கு ஆறு போட்டு அவர் ரெண்டு ரெண்டையும் அடிச்சு விட்டு பாப்பா படுத்து போற.
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
18: வணக்கம். விலைப்படாத நம்பர் எத்தனை இருக்கு?
3: விலைப்படாத சேர்ல போட்டிருக்கு. 8 இலக்கம் இருக்கு.
18: காவலன் படத்துல
3: நீங்களும் நல்லா கதைக்கிறீங்க காரஸ்ரீ.
18: காவலன்
3: கதைக்கின்றேன்.
18: படம் வந்து காவலன், விண்ணை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான்
3: ஒருவன்.
18: அப்படிதான் நடக்கு தமிழ்நாட்டுல.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
18: நன்றி, நன்றிகள், நன்றிகள்,
3: நன்றி, வணக்கம். அழகான பாடல்கள் இந்த பாடல்களை தருகின்றேன். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருந்தால் நிச்சயமாக இணைந்து கொண்டு விருப்ப வாக்கினை தெரிவிக்கலாம். முதலாவதாக தரிசனம் திரைப்படத்திலிருந்து கல்யாணமா கல்யாணம் என்ற பாடல். அடுத்து இரண்டாவது பாடலோ கிக்கு ஹிருதே அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல். அடுத்து மூன்றாவது மச்சான பார்த்தீங்களா மலைவாழை தோப்புகுள்ளி என்ற பாடல். அடுத்து நான்காவது பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது பூவா நடக்குது என்று சோலை கேட்குது. அடுத்து ஐந்தாவது கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் நேரம் என்ற வரக்கூடிய ஒரு பாடல், அது கூட அழகு. அடுத்து ராகங்கள் 16 உருவான வரலாறு, அது 6 பாடல். அவள் ஒரு நவரச நாடகம் 7 பாடல். அடுத்து 8 பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து விண்ணை காப்பான் ஒருவன். அடுத்து 9 இலக்கத்திலே ஆசை 100 வகை என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அடுத்து 10 நீ மேகமானால் என்ன என்று ஆரம்பிக்கின்ற பாடல். பார்க்கலாம் எந்த பாடல்கள் உங்களை கவர்ந்திருக்கின்றன என்று சொல்லி கேட்க போன்றோம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றேன். 4165930055 இணைந்திருக்கின்ற நேயர்கள் எங்களோடு வணக்கம்.
17: வணக்கம்.
3: நலமாக இருக்கின்றேன் சொல்லுங்க.
17: அனைவருக்கும் எனது வாக்குகள் ஒன்றை தவிர அப்புறம் ஒரு சிறு வேண்டுகோள். இந்த பாடலை வந்து யூடியூப்ல யாரும் பார்த்தாரோ பாருங்கள், மிகவும் ரசிப்பீர்கள். அருமையான பாடல்,
3: பாடல் காட்சியோடு பார்க்க வேண்டும்.
17: ஆமாம்,
3: எப்படி 60 கல்யாணத்தை கொண்டாடுகின்றார்கள் என்று.
17: கணவனும் மனைவியுமா பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
3: அப்ப நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி ஒரு பாடல் காட்சியை கொடுக்கிறது கனவுதான் கல்யாணம்.
17: நான் ரெடிதான், நான் என் மனைவி தான் சரியில்லை இதற்கு.
3: அடடடா, பொருத்தமா இல்லையா, ஆட மாட்டாங்களா? சரி சரி, நன்றி ரகு, உங்களுக்கும் இன்னும் சந்திப்போம்.
17: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
18: வணக்கம், வணக்கம். நான் காரஸ்ரீ கேட்கிறேன்.
3: இனிய வணக்கம் காரஸ்ரீ, சொல்லுங்க.
18: எத்தனை பாட விழா எடுக்கலாம்
3: உங்களுக்கு பிடித்த பாடல்கள்? 3, 4, 5 அந்த மாதிரி சொல்லுங்க.
18: நான் அஞ்சாவது பாடல்
3: ஒரு பாடல் தான் உங்களுக்கு அதிகம் பிடித்திருக்கின்றது.
18: எத்தனை பாடல் எடுக்கலாம் ஒரு ஆள்
3: உங்களுக்கு எத்தனை பாடல் வேணும்?
18: எனக்கு 5, 10, 1.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
18: நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம். அடுத்த நீர்
19: வணக்கம். வணக்கம், நான் செல்வி.
3: செல்வி சொல்லுங்கள்.
19: எனக்கு 4, 5, 6.
3: ஆமாம்,
19: 7, 10.
3: மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம். அடுத்த நீர் எங்களோடு வணக்கம்.
20: வணக்கம் அம்மா, நான் தியாகராஜா. மீண்டும்
3: இனிய வணக்கம் தியாகராஜா, சொல்லுங்கள்.
20: அது பழைய பாதான் படம், அதுல நான் ஓஹோஹோ கிக்கு ஏறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுது.
3: உண்மைய
20: அது உண்மை ஒரு நாள் வழிபடம் தானே, அது சொல்ல தேவையில்ல.
3: அப்பொழுது உலகம் உன் பேர் சொல்லும். சரி சொல்லுங்க, இந்த பாடல்கள்
20: எனது பாடல் இரண்டை தவித்து அனைத்துக்கும் மக்களுக்கு நம்ம நன்றிகள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இந்த பாடல்களை மறுபடியும் தந்து கொண்டு நேர்களை சந்திக்கலாம். முதலாவது பாடல் தரிசனம் திரைப்படத்திலிருந்து, கல்யாணமா கல்யாணம். அடுத்து ஓஹோ கிக்கு எருதி என்ற பாடல். அடுத்து மூன்றாவது மச்சானு பார்த்தீங்களா. நான்காவது பாத கொலுசு சத்தம். ஐந்தாவது கவிதை அரங்கேறும் நேரம். ஆறாவது ராகங்கள் 16 உருவான வரலாறு. ஏழாவது பாடல் அவள் ஒரு நவரச நாடகம். எல்லாமே அற்புதமான பாடல்கள் நிச்சயமாக. அடுத்து எட்டாவது விண்ணை காப்பான் ஒருவன் மண்ணை காப்பான் ஒருவன். ஒன்பதாவது ஆசை 100 வகை. பத்தாவது நீ மேகமானால் என்ன என்று ஆரம்பிக்கின்ற பாடல் பார்க்கலாம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
21: வணக்கம், நான் சுதன்.
3: இனி வணக்கம் சுதன், சொல்லுங்கள்.
21: 7, 10, 6, 5 மிச்சமே தாத்துக்கும் இந்திய தவத்தை மிச்சமே தாத்துக்கும்.
3: மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி வணக்கம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
22: வணக்கம் யோகி.
3: இனி வணக்கம் யோகி, சொல்லுங்க.
22: எனக்கு வந்து 5, 6, 7
21: எனக்கு பிடித்த பாட்டு 3, 5, 7.
3: 3, 5, 7 மூன்று தான் உங்களுக்கு அதிகம் பிடிச்சதா?
21: 3 பிடிச்சது, 7 பிடிச்சது. நல்ல பாட்டு அது.
22: நவரச நாடகம் ஆனந்த கவிதையினால்
21: அந்த நல்ல பாடல்.
3: இனி பாடல் கொண்டு வர நேயர்களை கொண்டு அந்த பாடலை பாட கேட்க
21: போறேன். ஐடியா.
3: ஆமா சரி, அதனால வராம விட்டுடுவார்கள், விடுங்க.
21: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
22: சொல்லுங்க
3: இந்த பாடல்கள்.
22: எனக்கு வந்து 2, 3, 5, 10.
3: 2, 3, 5, 10. மிக்க நன்றி. நன்றி வணக்கம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
23: வணக்கம் சுந்தரி.
3: இனிய வணக்கம் சுந்தரி. நித்ர வருதோ
23: எந்த பாட்டு மற்ற எல்லா பாட்டுக்கும்
3: நீங்க இந்த பாடல் பாடி இருக்கிறீங்க.
23: கவிதை அரங்க இரு நேரம்
3: மலர் கனைகள் பரிமாறும். அழகான ஒரு பாடல் அந்த பாடல். கண்டிப்பா அந்த பாடலை தவிர்த்து கொண்டு உங்களுக்கு இனிய பாடல்களுக்கு வாக்களிக்கிறீங்க. மீண்டும் சந்திப்போமா?
23: ஓ நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம்.
3: அடுத்த வாரம் இறையருளால் சந்திப்போம். நன்றி
23: நன்றி நன்றி
3: வணக்கம்.
24: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
24: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: நேரம் இப்பொழுது 2:52. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் சோதியம்மா, நான் உங்களுக்கு விடை செல்ல மறந்து போனேன். மேம் திருப்பி வருவீர்கள் நினைச்சுக்கிட்டு மறந்து விட்டேன். உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்திக்கொண்டு, இறையோர்களோட நீங்களும் நல்லபடியா இருக்க வாழ்த்திக்கொண்டு, அடுத்த வாரம்
3: நன்றிகள் வாழ்த்துக்கு. தியாகராஜா
1: வணக்கம்,
3: சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். ஆமா, அந்த நேரோட நாங்க இந்த வாக்களிக்கின்ற பகுதியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்த போகின்றோம். அழகான பாடல்களை தந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதிகமாக இன்று காதல் பாடல்கள் தான். 60ஆம் கல்யாணத்தில் இருந்து 18 வயசு வரையும் இருக்கின்றது. ஆனால் விண்ணை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன், அது ஒன்று தான் சற்று வித்தியாசம். மற்ற பாடல்கள் எல்லாம் மிக அழகான காதல் பாடல்கள்.

0: நேரம் இப்பொழுது 2:58. ஒலித்த அந்த பாடலை SPB அவர்களோடு சித்ரா மற்றும் சுஜாதா குழுவினர் இணைந்து பாடியிருந்தார்கள். நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல் அது. இப்பொழுது உங்கள் வாக்குகளின் அடிப்படையிலே பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்த போகின்றோம். அந்த வகையில் ஒரு பாடல் அதிகமான வாக்குகளோடு முதலாவது இடத்தையும், அதனைத் தொடர்ந்து 2 பாடல்கள் சம அளவான வாக்குகளோடு 2வது இடத்தையும் பிடித்திருக்கின்றன. அந்த பாடல்களை இப்பொழுது முதலிலே தருகின்றோம். இது அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயசந்திரனோடு ஜானகி அம்மா பாடிய பாடல் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றது.
1: சசகனிசப்பா நிசாசா சசசமகனிசப்பா நிசாசா நிசசப்ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

அழகான மற்றும் ஒரு பாடல். கவியரசர் கண்ணாசன் அவர்களின் வரிகளிலே பாடலை கேட்டீர்கள். அது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல். எஸ்பிபி அவர்களின் குரலிலே ஒரு பெண்ணை எவ்வளவுக்கு வர்ணிக்க முடியுமோ, எந்தெந்த அந்த உவமை அணிகள் எப்படி எப்படியெல்லாம் ஒப்பிட முடியுமோ அவ்வளவுக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு பாடலாக அது கவியரசரால் தான் அந்த மாதிரி முடியும் என்று சொல்லும் அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பாடல். உவமை அணி, தமிழின் நயம் எல்லாம் அங்கே நாம கேட்டும் கண்டும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாடல் தொடர்ந்து வருகின்றது. உங்களுக்காக அடுத்த பாடல் அது டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையன்ட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லையன்ட்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் மற்றும் ஒரு பாடல் ஒலிக்கின்ற இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்கின்றார்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவின் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: நேரம் இப்பொழுது 3:24 to 5 வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். தொடர்ந்து வருகின்றது அன்னக்கிளி திரைப்பட பாடல், ஜானகி அம்மாவின் குரலிலே.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சி அண்ட் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656, CanSmile Dental. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalam closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து வருகின்றது மலேசியா வாசுதேவன் மற்றும் தேவன் குழுவினர் பாடிய பாடல். குறும்பு திரைப்படத்திலிருந்து கவிரசர் கண்ணாசன் அவர்களின் வரிகளிலே இந்த பாடல்.
1: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
2: Yeah, my man, பாட்டு போடியா?
1: Hit it! Check it!

ஆசை நூறு வகை

உள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:40. தொடர்ந்து வருகின்ற பாடல் அது காவலன் திரைப்பட பாடல். திப்பு மற்றும் ஸ்வேதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். 4:00 to 5:00 வரை 5 மணிக்கு பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும்.

0: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
1: நேரம் இப்பொழுது 3:48 பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 2 பாடல்கள் எஞ்சியிருக்கின்றன. அந்த பாடல்களை வழங்கிக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் மறுபடியும் இணைந்து சிறப்பிக்கலாம். நேயர்களே, தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-593-0055 தொடர்ந்து வருகின்றது. படையப்பா திரைப்பட பாடல்

அருமையான ஒரு கேள்வியோடு அந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. நம்ம என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கண்டிப்பாக ஆமாம், நல்ல ஒரு தத்துவம். மனு மற்றும் ஃபெபி குழுவினர் பாடிய பாடல் அதே ரஹ்மானின் இசையிலே பாடிய திரைப்பட பாடலாக ஒலித்தது. நிறைவு பாடலாக வருகின்றது 60ஆம் கல்யாண பாடல், ரகு அவர்களுடைய தரிசனம் திரைப்படத்திலிருந்து கல்யாணமாம் கல்யாணம். கேட்டு பார்ப்போம்.

0: அறுபதாம் கல்யாணத்தில் ஒரு இளம் காதல் ஜோடிகள் பாடிய பாடல். அந்த பாட ரகு அவர்கள் சொன்னது மாதிரி மிக நகைச்சுவை கலந்த, அதே நேரம் வாழ்வில் எப்படி சொல்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை பாடலாக எடுத்து வந்தார்கள். அழகான 10 பாடல்களை வழங்கி எல்லோரையும் கேட்டு அந்த பாடல்களை ரசித்திருப்பீங்க எல்லாருமே. வழங்கிய நேயர்கள் அனைவருக்குமே மிக நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து சிறப்பீங்க. 5 மணிக்கு செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD, CMR FM 101.3.
0: நேரம் இப்பொழுது 4 மணி. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயவர்தன சமூக வலைதளங்கள் ஊடாக தனக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அவதூறுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். 2020 முதல் 26 ஜூன் 24 வரையிலான சுமார் 7 காலப்பகுதியில் பல்வேறு காரணங்களால் 4,308 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு 100வது நாளில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் 100 ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு தமிழக வெற்றிக்கழக அரசின் 100 ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனச்சாட்சி என முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பல மாணவர்கள் விரிவான குறிப்புகளை எடுக்க மடிக்கணினிகளை பயன்படுத்துவதால் பாட உள்ளடக்கங்களை அவர்கள் ஆழமாகவோ அல்லது விமர்சன ரீதியாகவோ அணுக முடிவதில்லை என்பதனால் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் சட்ட பாடப்பிரிவில் உள்ள சில வகுப்பறைகளில் செப்டம்பர் முதல் மடிக்கணினிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ ஜெர்மனி பெல்ஜியம் எல்லைக்கு அருகில் பரவியதை தொடர்ந்து ஜெர்மனியின் மோன்ஷாஃப் நகர அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சில குடியிருப்பாளர்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளனர். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: உங்கள் அனைவரையும் மற்றொரு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இந்த அதிகாலை பொழுதில் கேட்கக்கூடிய அற்புதமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6593 தமிழ் ஐடி நம்பரும் வருகின்றது. இலக்கம் 416-5953-0055. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 22 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 28 பாகை வரை உயர்ச்சியடையும். மறுபடியும் மாலை பொழுதிலே 14 பாகை வரை வெப்பநிலை வீழ்ச்சியடைய போன்றது. இன்றைய நாள் பிரதானமாக முகில் கூட்டம் மிக்க ஒரு நாளாக அமையும் என்று தற்பொழுது எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. பாடல் ஒன்றை முதலிலே நாம் வழங்கிக் கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை அதன் பின்னர் தொடர்ந்து வழங்கப் போகின்றேன்.

0: சிகடுகனை இருந்திருக்கின்றீர்கள். மேதகு திரைப்படத்தில் இருந்து ஒலித்த அந்த பாடலை ரோஜா ஆதித்யா பாடியிருந்தார். இப்பொழுது எங்களோடு இணைக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சசி, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் சசி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா ஆமா, வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா இப்பொழுது? உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: உங்களுக்கு
0: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.

பாடலுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒலிதா அந்த பாடலை கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருந்தார்கள். யுவன் சங்கர் ராஜா பாடலுக்கு இசையமைத்திருந்தார். 5 மணி வரைக்கும்

0: பிடித்த பாடலை கேட்ட மக்கள் எல்லாம் பல நேரத்தில் காத்திருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனி வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கண்ணன் பேசுறேன்.
0: ஆமாம் கண்ணன், சொல்லுங்க என்ன பாடல்?
1: நான் கேட்க படம் முத்து படத்திலிருந்து
0: உலகில் மற்றவன் தொழிலாளியே கவலைய பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க முதலாளியா இருக்கிறீங்களா தொழிலாளியா இருக்கிறீங்களா? முதலாளியா வாரதுக்கான கடின உழைப்புல இருக்கிறீங்க அப்படியோ? அப்படி என்று வச்சுக்கொள்ளலாம். அந்த பாடல் உங்களுக்காக வரப்போனது. மிக்க நன்றி கண்ணன் உங்களுக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: ஒரு சில விளம்பரங்களை அடுத்து அந்த பாடலை தரப்போகின்றோம்.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
4: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
5: The Brick Outlet. உங்களுக்கு பிடித்த டாப் பிராண்ட் பொருட்களின் கொள்வனவில் பணத்தை சேமிக்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கையோடு Brick Outlet-க்கு வாருங்கள். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் மற்றும் பல பொருட்கள் 60% வரையிலான கழிவில். சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். மேலும் இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில். The Brick Outlet 416-751-2150 4167512151 2150

0: நேரம் இப்பொழுது 4:21 உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னிய வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் வித்யா வைக்கிறேன்.
0: இன்னிய வணக்கம் வித்யா, சிரிப்போட வாரீங்க. என்ன சிரிப்பு? வேலைக்கு போய் கொண்டிருக்கீங்களா அல்லது வீட்டுல? சுதன் உங்களுக்கு சொல்லி இருந்தார், நாங்க வீட்டை போறோம், நீங்க வேலையை போறோம். வம்பு பண்ணுறா அப்படியோ? மைனாவும் விட்டு வைக்கல பாருங்களேன், நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ற அளவுக்கு வந்துட்டு மைனா. அப்படியெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ற அளவுக்கு இல்லையா? பாசமா இருக்கிறாங்க. மிக்க நன்றி வித்யா உங்களுடைய வருகைக்கும். அந்த சிரிப்பொலி காலை பொழுதிலே அழகாக இருக்கிறது. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் வரும்.
1: நன்றி,
0: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் அதே சிரிப்போடு.
1: மீண்டும் சந்திப்போம் திங்கட்கிழமை அடுத்த
0: விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: SC4K Coding and Robotics 4 முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374 416-561-0374.
7: It's time to Toyota at Brimal Toyota. August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.com.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.
6: என்மானிலா, சுமதியின் வெட்டிங் வருதுல்ல.
7: ஓமண்ணா, அண்ணியும் வரணும்ன்றப்ப
6: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
7: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
4: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: நேரம் இப்பொழுது 4:34 தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
9: வணக்கம்.
7: இனிய வணக்கம் புவி. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
9: இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு, பாசக்கிளையோடு.
7: அப்படியா? அத சந்தோஷம் வேற எதுவும் இல்ல தானே?
9: ஆமா, அதுதான் பிறந்ததுக்கும் அனுபவிக்கிறது.
7: பிறந்ததுக்கு அனுபவிக்கிறது உங்களுக்காக. மிக்க நன்றி புவி.
9: மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.
7: கண்டிப்பா,
9: நன்றி, வணக்கம்.
7: மீண்டும் சந்திப்போம்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: நேரம் இப்பொழுது 4:41. உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
6: நான் பபி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக இருக்கின்றேன் பபி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் நலமாக இருக்கிறேன். வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன்.
5: அந்த சிரிப்பொலியும் காட்டிட்ட வேணாம் பாருங்க. வித்யா ஏற்கனவே நல்லா சிரிச்சிட்டு போயிட்டா, நீங்கள் தொடர்ந்து
6: சிரித்து வாழ வேணும். ஆனா புறர் சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது.
5: சரியா சொன்னீங்க. சரி, அதே சிரிப்போட தொடருங்க உங்களுடைய பணியை. என்ன பாடல் வேண்டும்?
6: எனக்கு அந்த வெயில் படத்துல இருந்து உருகுவே மறுகுவே ஒரே பார்வையாளே.
5: சரி சரி, ஒரே பார்வையாலே. பரவாயில்ல, மிக்க நன்றி. நல்ல ஒரு பாடல்.
6: நன்றி நன்றி. மீண்டும் கண்டிப்பா அடுத்த திங்கட்கிழமை.
5: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நேரே நாங்க சந்திக்கின்றோம். வணக்கம்.
7: திங்கள் அதிகாலை வணக்கங்கள். நான் இந்த பாட்டு கேட்போம், என்ன நர்மதா இந்த பாட்டு கேட்போம்.
5: நர்மதா உங்களோட படிச்சாங்களா?
7: இல்ல இல்ல, படிக்கல. படிச்சா நல்லா இருக்கும் என்று யோசிச்சு இந்த பாட்டு கேக்குறேன்.
5: ஆசைப்படுறீங்க கல்விக்கு வயசு இல்ல தானே
7: மதன்,
5: எப்பவும் படிக்கலாம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. அந்த பாடல் தொடர்ந்து வரும்.
7: நன்றி,
5: வணக்கம். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0.
5: நேரம் இப்பொழுது 4:52. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து வருகின்றது மதன் விரும்பி கேட்ட பாடல், கண்டேன் திரைப்படத்துக்காக.

இப்பொழுது 4:55 நல்லது நேர்களை ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரமும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோடு ராம்பிரசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 17 2026 திங்கட்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் முதலாம் தேதி முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக துணை பொதுச் செயலாளர் ஜாகீர் ஹுசைன் தெரிவித்திருக்கின்றார். கல்கரியில் சர்வதேச மாணவர்கள் நடத்திய 3 வார கால போராட்டத்தில் பங்கேற்ற 12 பேர் கனடாவின் குடியேற்றம் மற்றும் அகதிகள் சட்டத்தின் கீழ் நாட்டுக்குள் நுழையவோ அல்லது தங்கவோ தகுதியற்றவர்களாக இருப்பதாக கனடா எல்லைச் சேவைகள் முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று காலாவதியாகின்றது. எனினும் அதை நீடிப்பதா அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதா என்பது குறித்து எந்த உடன்பாடும் இதுவரை எட்டப்படவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
0: சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கின்றது. ஆஸ்பெட்டஸ் கூரை தகடுகள், சீமந்து மற்றும் ஏனைய கட்டிடப் பொருட்களை சந்தை விலையை விட கணிசமாக குறைந்த விலையில் தருவதாக விளம்பரம் செய்து மோசடி செய்த நபர்கள் ஒப்பந்தங்களை பெறுகின்றனர். பின்னர் வாடிக்கையாளர்களின் பகுதிகளில் உள்ள உண்மையான வியாபாரி ஒருவரை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாடிக்கையாளரின் முகவரிக்கு விநியோகிக்க ஏற்பாடு செய்து பணப்பரிவர்த்தனை போலியாக இடம்பெறுவதாக காட்டுகின்றனர். பொருட்கள் சென்றடைந்ததும் ஓட்டுநர் பணம் கேட்கும் போதே தாம் ஏமாற்றப்பட்டதை வாடிக்கையாளர்கள் உணர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற காவல்துறை, சமூக வலைதளங்கள் மூலம் குறைந்த விலையில் பொருட்களை கொள்முதல் செய்யும்போது விற்பனையாளர்களின் அடையாளம் மற்றும் விளம்பரங்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டிருக்கின்றது. திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வட் கொடுப்பனவு படிவானது அக்டோபர் முதலாம் தேதி முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தலை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் கொடுப்பனவு அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும் கடந்த மார்ச் 27 இந்த புதிய கொடுப்பனவு வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. போலி கொடுப்பனவு பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து தப்பித்துச் சென்ற குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிபானி இம்ரானின் விரைவில் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தகவல் வெளியிட்டிருக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்.

0: விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கமான சிலோன் ஓட்டோ மொபைல் இறக்குமதியாளர் சங்கம் ஏற்பாடு செய்த வாகன பேரணி 2026 வாகன கண்காட்சி பேரணி கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். சமூகத்தில் பொறுப்புணர்வு மிக்க வாகன பயன்பாடு கலாச்சாரத்தையும் சுய கட்டுப்பாட்டோடு கூடிய வாகனம் செலுத்தும் பழக்கத்தையும் உருவாக்குவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்பொழுது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக துணை பொதுச் செயலாளர் சாகீர் ஹுசைன் தெரிவித்திருக்கின்றார். திருநெல்வேலியில் அளித்த பேட்டியொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களை தாய்க்கு மேலாக மதித்து பாதுகாப்பதோடு அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக முதல்வர் விஜய் இருந்து வருகின்றார். தமிழக வெற்றிக்கழக அரசில் பெண்கள் தொடர்பான பிரச்சினைகளில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே பெண்கள் குறித்து இழிவாக பேசிய நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முதல்வர் குறித்து பேச யாருக்கும் தகுதி இல்லை என்றும் முதல்வரின் தாய் குறித்து நயினார் நாகேந்திரன் பேசிய விவகாரத்தில் சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் விரைவில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் உடனான உறவில் இடைவெளி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பில் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே கூட்டணியில் இருப்பதாக காங்கிரஸ் ஊடகப்பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கின்றார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட்ட கட்சிகளில் ஒரே கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். எனினும் திராவிட முன்னேற்றக் கழகமுடனான உறவில் இடைவெளி இருந்தாலும் அவர்களும் காங்கிரசுடன் தொடர்ந்து பயணிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் தொகுதி மறுவரை விவகாரத்தில் மற்ற எதிர்க்கட்சிகளோடு இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கும் என்றும் அதற்கு அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே உதாரணம் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையே கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக சாத்தியமற்றது என்றும் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசின் தொகுதி மறுவரையை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கும் என்று நம்புவதாகவும் ஜெயராம் ரமேஷ் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை. கல்கரியில் சர்வதேச மாணவர்கள் நடத்திய 3 வார கால போராட்டத்தில் பங்கேற்ற 12 பேர் கனடாவின் குடியேற்றம் மற்றும் அகதிகள் சட்டத்தின் கீழ் நாட்டுக்குள் நுழையவோ அல்லது தங்கவோ தகுதியற்றவர்களாக இருப்பதாக கனடா எல்லைச்சேவைகள் முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. கல்கரியில் செல்லோட்டோன் சர்க்கிள் பகுதியில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தில் பங்கேற்ற 4 நபர்களின் நிலையை சரிபார்க்குமாறு ஆகஸ்ட் 12 தேதி காவல்துறை கூறியதாக CBSA செய்தி தொடர்பாளர் கிரீன் மோடல் தெரிவித்தார். 4 பேரில் இருவர் குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கனடாவில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை கண்டறிந்த அதிகாரிகள் போராட்டத்தில் இருந்த மற்றைய நபர்களும் இந்த சட்டத்துக்குள் இருப்பவர்களாக இருக்கக்கூடும் என்பதை சரிபார்க்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்தனர். விசாரணையாளர்கள் மொத்தம் 20 நபர்களை சரிபார்த்தனர் என்றும் இதில் தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடும் என கருதப்பட்ட 12 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக அன்றைய தினமே CBSA அலுவலகத்திற்கு செல்லுமாறு கேட்கப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தனியுரிமை சட்டங்களின் காரணமாக அந்த நபர்களில் குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரத்தில் அதிக வீடுகளை கட்டுவதற்கான உட்கட்டமைப்பை உருவாக்க உதவுவதற்காக ஒன்டாரியோவும் ஒட்டோவாவும் $1 பில்லியன் வரை நிதியுதவியை மாகாணத்தில் உள்ள நகராட்சிக்கு வழங்க உத்தேசித்திருக்கின்றன. இந்த நிதியானது வீதிகள், பாலங்கள் மற்றும் நீர் அமைப்புகள் போன்றவற்றுக்கு வழங்கப்படும். இந்த மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு ஒன்டாரியோ அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் தலா $500 மில்லியன் வழங்க இருக்கின்றன. இந்த கூட்டாண்மை ஆரம்பகட்ட செலவுகளை குறைத்து வீட்டு விநியோகத்தை அதிகரிக்கும் என்று மத்திய வீட்டுவசதி அமைச்சர் கிரகோ ரோபர்ட்சன் தெரிவித்தார். அமெரிக்க வரிகளினால் ஏற்படும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் உள்ளூர் பொருளாதாரங்களை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் என்று ஒன்டாரியோவின் தற்காலிக உட்கட்டமைப்பு அமைச்சர் டாட் மெக்காத்தி தெரிவித்தார். இந்த நிதியுதவிக்கு தகுதி பெறும் நகராட்சிகளுக்கான விண்ணப்பங்கள் அக்டோபர் 29 தேதி ஆரம்பமாகும் என்றும், மேலும் இந்த திட்டங்கள் வசந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றுடன் காலாவதியாகின்றது. எனினும் அதை நீடிப்பதா அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதா என்பது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. ஜூன் மாத ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்ட முக்கிய கடமைகளை அமெரிக்கா நிறைவேற்ற தவறிவிட்டதாக ஈரான் கூறுகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தனது ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தத்தை தொடர்கின்றது. ஹோமூஸ் நீரிணை தடைகள் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவை மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயங்களாக தொடர்கின்றன. பாகிஸ்தான் நடத்திய உயர்மட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் ஜூன் 17 தேதி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மின்னணு முறையில் கையெழுத்திட்டிருந்தனர். அண்மைய நிகழ்வுகளின்படி கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை மத்தியஸ்தர்களாக ஈரானுடன் தொடர்ந்தும் தகவல்களை பரிமாறி வருகின்றன. ஆனால் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிப்பதா என்பது குறித்து ஈரான் இன்னமும் முடிவெடுக்கவில்லை. இதேவேளை இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கின்ற ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து தாங்கள் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சனிக்கிழமை டெலிகிராப் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியா நாட்டுக்கு திருப்பி ஒப்படைக்கும் வரை பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள மாட்டார் என்று பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 இடம்பெற்ற மக்கள் எழுச்சியைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்ததிலிருந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றிருக்கின்ற ஹசீனாவுக்கு பங்களாதேஷில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை திரும்ப ஒப்படைக்குமாறு டாக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. எதிர்வரும் வாரம் பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியா செல்லக்கூடும் என வெளியாகும் ஊடகச் செய்திகள் குறித்து உடைவிலாளர்களிடம் கருத்து தெரிவித்த பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சின் அதிகாரி ஏ கே எம் ஷாகுல்தில் கரீம் இத்தகைய விஜயத்திற்கு பொருத்தமான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். ஷேக் ஹசீனா மற்றும் ஏனைய குற்றவாளிகளை விரைவாக நாடு கடத்துமாறு இந்திய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் இருந்தவாறு ஹசீனா ஊடகங்களுக்கு அளித்து வரும் பகிரங்க பேட்டிகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சூழலை பாதித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருத்தப்பட்ட பெறுமதி சீர் வரி அல்லது வாட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 தேதி முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக துணை பொதுச் செயலாளர் சாகிர் ஹுசைன் தெரிவித்திருக்கின்றார். கல்கரியில் சர்வதேச மாணவர்கள் நடத்திய 3 கால போராட்டத்தில் பங்கேற்ற 12 பேர் கனடாவின் குடியேற்றம் மற்றும் அகதிகள் சட்டத்தின் கீழ் நாட்டுக்குள் நுழையவோ அல்லது தங்கவோ தகுதியற்றவர்களாக இருப்பதாக கனடா எல்லைச் சேவைகள் முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று திங்கட்கிழமை காலாவதியாகின்றது. எனினும் அதை நீடிப்பதா அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதா என்பது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: சத்தம் ஒன்று அகிலமங்கும் www.cmr.fm.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: நேர்கள் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 5 மணி 19 நிமிடம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:38 அதிகாலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நேர்கள் விளம்பரங்களை அடுத்து கேட்க இருப்பது விடியல். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 22°C, முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்றைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 27°C, குறைந்த வெப்பநிலை 17°C. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12:00, சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காணத் தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

துறைகளிலும் சரி, நிறுவனங்களிலும் சரி, தலைமைக்கு வேண்டியவராக சிலர் விளங்குவார்கள். தலைமையின் நம்பிக்கைக்கு உரியவராக, செல்வாக்கு உள்ளவராக வலம் வருவார்கள். இத்தனைக்கும் அனுபவம் மிக்கவர்கள் என்று பார்த்தால் மிக பின்தங்கியவராக இருப்பார். ஆனால் அவர் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். இது எப்படி நடக்கிறது? இதை சிலர் இழிவாக காக்காய் பிடித்து முன்னுக்கு வருகின்றான் என்பார்கள். ஆனால் நுட்பமாக முன்னுக்கு வரும் ரகசியத்தை கவனிக்க மறுக்கின்றார்கள். நீங்கள் முக்கியமான நபராக விளங்க நிறைய வழிகள் இருக்கின்றன. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். திருமண வீடுகளில், அலுவலகங்களில், விழாக்களில் சிலரை சுற்றி கூட்டம் எப்போதும் இருக்கும். அவர் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். சிரிப்பலைகள் அவரை சுற்றி எழும். எந்த இடத்திலும் முக்கியத்துவம் பெற்றுவிடுவார். காரணம், சாமர்த்தியமாக நகைச்சுவையாக அவர் பேசுவதே. எனவே நல்ல நகைச்சுவைகளை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்துகின்றவர்களை எல்லோரும் நேசிப்பார்கள், ஒரு முக்கியமான மனிதராக கருதுவார்கள். ஆனால் நகைச்சுவை தரமுடையதாக, புதிது புதிதாக நினைத்து நினைத்து சிரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பலர் மத்தியில் சொல்லத்தகாத ஆபாச துணுக்குகளை, இடத்திற்கு பொருந்தாத நகைச்சுவைகளை சொன்னால் இருக்கின்ற மரியாதையும் போய்விடும். இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் பெறும் வழி என்ன? நகைச்சுவைகளை கடந்து அதிக தகவல்களை தெரிந்து வைத்திருக்கும் ஒருவர் இன்னும் முக்கியத்துவம் பெறுவார். விமான நேரம், பொருட்களின் விலை, எது எங்கே சுலபமாக கிடைக்கும் என்ற தகவல், நுட்பமான பல விவரங்கள் அறிந்து வைத்திருந்தால் உங்கள் மேலதிகாரிகளால் நீங்கள் மிகவும் விரும்பப்படுகின்றீர்கள். நிறைய விவரங்களை கைவசம் வைத்திருக்கும் நபர் தலைமையால் அதிகம் தேடப்படுவார். தலைமை அவரை அதிகம் சார்ந்திருக்க விரும்பும். நிரந்தர முக்கியத்துவம் பெறுவதற்கான உன்னத மாமந்திரத்தை இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ பெட்டர் என்பார்கள். ஈடுபாடு ஆழமாக ஆழமாக, மேம்பாடு நிச்சயம். இதனை உணர்ந்தவர்கள் தோற்பதில்லை. ஒரு திருமண வீட்டிற்கு 1000 பேர் வந்து போனாலும் அக்கறையோடு பல விஷயங்களில் ஈடுபடுகின்றவர் மறக்கப்பட முடியாதவராக மாறிவிடுகின்றார். திருமணத்தின் ஒவ்வொரு சடங்கிலும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் அந்த நபர் தேடப்படுகின்றார். அவரை மையப்படுத்தி அங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கும். கட்சியில் கடைசியில் சேர்ந்த ஒருவர் அளவு கடந்த ஈடுபாடு காட்டும் போது அவர் முக்கியத்துவம் பெற்று முன்னேறுகின்றார். தலைவருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சிலர் தலைவரின் மறைவுக்கு பின்னும் இரண்டாம் இடத்தில் இருக்க நேரிடும். ஆனால் கடைசியில் வந்தவர் முதலிடத்தை பெற்றுவிடுவார். இரண்டாம் இடத்தார் புலம்புவார். நான் தான் அவரை விட அனுபவம் மிக்கவர் என்பார். என்ன பயன்? அவருக்கு எப்போதும் இரண்டாம் இடமே கிடைக்கும். கட்சியின் மீது அவரது ஈடுபாடு இரண்டாம் பட்சம். எனவே கட்சிக்கும் அவர் இரண்டாம் பட்சம். கல்லூரியில் வேலைக்கு சேரும் ஒருவர் தனது துறையின் வேலைகளை மட்டும் அளந்து செய்தால் மேனேஜ்மெண்ட் அவருக்கு சம்பளம் கொடுக்கும், மரியாதை கொடுக்காது. தன்னுடைய பணி, தனது துறையில் பிறரது பணி, மாணவர்கள் பிரச்சினை, கல்லூரி விழாக்கள், அட்மிஷன், கட்டிட நன்கொடை, இப்படி எல்லா வேலைகளையும் தனது வேலையாக இழுத்து போட்டுக் கொண்டு செய்கின்றவர் மேனேஜ்மெண்டின் நம்பிக்கைக்கு உரியவர் ஆகின்றார். நியமிக்கப்படாத முதல்வராக முக்கியத்துவம் பெறுகின்றார். எந்த விஷயத்திலும் ஈடுபாடும் மேம்பாடும் கைகோர்த்து நிற்கின்றன. முக்கியத்துவமும் முதலிடமும் முழு மூச்சோடு ஈடுபட்டவருக்கான உரிமை சொத்து. புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்கார்பரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டு கொண்டீர்கள். 6 மணிக்கு நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca. தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்திக்கின்றோம். வழமை போல் நீங்கள் இந்த மனத்தியாளத்திற்கான தலைப்புச் செய்திகளை இப்பொழுது கேட்கலாம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையில் டெங்கு பரவல் காரணமாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 92,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 68 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று வெகு விமர்சையாக ஆரம்பமாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, காப்புறுதி மற்றும் போக்குவரத்து செலவுகளின் உயர்வு காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலையை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக தெரிவித்துள்ளார். வட இலங்கையின் மிக உயரமான கட்டிடமாக அமையவிருக்கும் யாழ் ரோயல் பேலஸ் என்ற வானுயர்ந்த குடியிருப்பு திட்டத்தை மேம்படுத்துவதற்காக டில்கோ ப்ளூ ஓஷன் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனம் இலங்கை முதலீட்டுச் சபையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சிற்றூழியர்களின் சீருடை விவகாரத்தை பெரிதாக்கி வைத்தியசாலைக்கு எதிராக இன ரீதியிலான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி அதனை கண்டித்து இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் குளிரூட்டிகளில் ஈகோலாய் பாக்டீரியா இருப்பது பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS 103 முதலாம் பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்ட பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் போன்ற பனிமூடப்பட்ட கடினமான பகுதிகளில் டிஜிட்டல் முறையில் August 17 ஆரம்பமாகி அக்டோபர் வரை நடைபெறுகின்றது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்படும் வரி விதிப்பு முறை சீர்திருத்தத்தை ஒவ்வொரு கட்டமாக மேற்கொள்வதற்கு கனேடிய அரசு திட்டமிட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் ஆகியோர் நேற்று தினம் காணொலி வாயிலாக சந்தித்து பேச்சுக்களை தொடர்ந்தனர். நியூஃபன்லாந்து மற்றும் லேப்ரடோர் மாகாணங்களுக்கான எரிசக்தி மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்த அறிவிப்பை அந்த மாகாண முதல்வர் கியூபெக் முதல்வரோடு இணைந்து இன்று வெளியிடுகின்றார். மேற்கு பசிபிக் பகுதியில் முன்னிறுத்தப்பட்டிருந்த தமது இறுதி விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கின்றது. இதனால் சீனா தனது நடவடிக்கைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வரும் அந்த பகுதியில் அதன் ராணுவ இருப்பில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுள்ளது. சீனாவோடு தொடர்புடைய தொழில் அதிபர் ஒருவர் வெள்ளை மாளிகையிலிருந்து 650 தொலைவில் வணிக கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றார். இது பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 13,000 மேற்பட்டோர் இடம்பெயர்ந்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு உதவிகளை வழங்க மீட்புக் குழுவினர் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற இஸ்ரேலும் ஹொண்டுரஸும் நேற்று தினம் இடம்பெற்ற விழாவில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நேரம் காலை 6:04 நிமிடம். FM 101.3 புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தில் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 21°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 முதல் 31 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 27°C, குறைந்த வெப்பநிலை 16°C. ஆங்காங்கே மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% தென்படுகின்றன.

உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 6:17 சிஎம்ஆர் தமிழகமின் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தற்போதைய சாலை நிலவரம் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. If you're out on the Gardner westbound approaching South Kingsway, we have a collision affecting two right lanes. So already starting off your Monday morning drive on a busy note. Eastbound the 401, the express to collector transfer at McCowan, a collision affecting the right lane. Elsewhere along the 401, it is collision free. Volume filling in though, eastbound through Pearson. Southbound on the Allen Road, seeing delays through Eglinton. Canadian Tire's back to class Big Red sale is on. Save up to 60% on can't miss big deals for school until August 20th. Exclusions apply. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
5: Real Estate-il தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. Residential, Commercial Properties வாங்க, விற்க, லீஸ் செய்ய, Market Knowledge, Strategy, Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். Call CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
10: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேர ஒலிபரப்பு. பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் உட்பட நால்வருக்கு எதிராக புலனுணர்வு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது.

0: எழிகிற குழையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொட்டா சரிகிற ஒரு பிச்சை

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 2026 ஆண்டின் தொடக்கம் முதல் ஆப்கானிஸ்தானின் 34 மாகாணங்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை பேரிடர்கள் காரணமாக 92,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 97 பேர் பலியானதாகவும் 331 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: இலங்கையில் டெங்கு பரவல் காரணமாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 92,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 68 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று வெகு விமரிசையாக ஆரம்பமாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, காப்புறுதி மற்றும் போக்குவரத்து செலவுகளின் உயர்வு காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலையை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக தெரிவித்துள்ளார். வட இலங்கையின் மிக உயரமான கட்டிடமாக அமையவிருக்கும் யாழ் ராயல் பேலஸ் என்ற வானுயர்ந்த குடியிருப்பு திட்டத்தை மேம்படுத்துவதற்காக டில்கோ ப்ளூ ஓஷன் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சிற்றூழியர்களின் சீருடை விவகாரத்தை பெரிதாக்கி வைத்தியசாலைக்கு எதிராக இனரீதியிலான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி அதனை கண்டித்து இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் குளிரூட்டிகளில் ஈகோலாய் பாக்டீரியா இருப்பது பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS 103 முதலாம் பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்ட பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் போன்ற பனிமூடப்பட்ட கடினமான பகுதிகளில் டிஜிட்டல் முறையில் August 17 ஆரம்பமாகி அக்டோபர் வரை நடைபெறுகின்றது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்படும் வரி விதிப்பு முறை சீர்திருத்தத்தை ஒவ்வொரு கட்டமாக மேற்கொள்வதற்கு கனேடிய அரசு திட்டமிட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் ஆகியோர் நேற்று தினம் காணொலி வாயிலாக சந்தித்து பேச்சுக்களை தொடர்ந்தனர். நியூஃபன்லேண்ட் மற்றும் லேப்ரடோர் மாகாணங்களுக்கான எரிசக்தி மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்த அறிவிப்பை அந்த மாகாண முதல்வர் கியூபெக் முதல்வரோடு இணைந்து இன்று வெளியிடுகின்றார். மேற்கு பசிபிக் பகுதியில் முன்னிறுத்தப்பட்டிருந்த தமது இறுதி விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கின்றது. இதனால் சீனா தனது நடவடிக்கைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வரும் அந்த பகுதியில் அதன் ராணுவ இருப்பில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுள்ளது. சீனாவோடு தொடர்புடைய தொழில் அதிபர் ஒருவர் வெள்ளை மாளிகையில் இருந்து 650 தொலைவில் வணிக கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றார். இது பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 13,000 மேற்பட்டோர் இடம்பெயர்ந்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு உதவிகளை வழங்க மீட்புக் குழுவினர் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற இஸ்ரேலும் ஹொண்டுரஸும் நேற்றைய தினம் இடம்பெற்ற விழாவில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: நேரம் காலை 6:40 கேஜி ஜேசுதாஸ் பாடிய பாடல் ஒலித்தது. தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: A busy drive continues westbound on the Gardiner approaching South Kingsway. We still have two right lanes blocked just like last check, and it's causing a very heavy slowdown. East 401 problem free, but filling in now from Pearson to the 400 westbound from Scarborough to the 404. And if you're on the 400 southbound Finch to the 401, you'll find delays. Absolute Comedy is Toronto's best comedy club, featuring hilarious live stand-up comedy every Tuesday to Sunday night on Yonge, just north of Eglinton. Check out absolutecomedy.ca. That's absolutecomedy.ca. With the latest traffic, I'm Samantha Diaz.
0: அமெரிக்கா தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். வடகொரிய ஜனாதிபதி கிம் யோங் உன்னுடன் தனக்கு நல்ல உறவு இருப்பதாகவும், தென்கொரியா ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு போதிய உதவி செய்யவில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ராணுவ பயிற்சிகள் அமெரிக்காவுக்கு அதிக செலவை ஏற்படுத்துவதோடு வடகொரியாவுக்கு தேவையற்ற எதிர்மறையான சமிக்கையை அனுப்புவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் 70 மேலாக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருப்பதாகவும், வடகொரியாவின் அணு ஆயுதங்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திறன் அதிகரித்து வருகின்ற நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அச்சுவேலி மக்களொன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22 திகதி சனிக்கிழமை காலை 9 முதல் மார்னிங் சைட் பார்க் லாட் 2 நடைபெறும். 416-543-5068 கரம்பொன் கிழக்கு மக்கள் ஒன்றிய கனடாக்களியின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22 திகதி சனிக்கிழமை காலை 10 முதல் இலக்கம் 11:20 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் உள்ள சனிப்ரூக் பார்க் பிக்னிக் ஏரியாவில் நடைபெறும். 905-286-9026 கோப்பாய் அபிவிருத்தி சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-680-8408 கனடா வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 23 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் சைட் 3 நடைபெறும். 416-509-1683
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: இன்று ஆகஸ்ட் மாதம் 17 தேதி 2026 ஆண்டு திங்கட்கிழமை FM 101.3 புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661-4665-4661. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களும் இதற்கு உடனடியாக நிலையான தீர்வினை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கடந்த 3 மாதங்களாக இந்த வைத்தியசாலை ஒரே ஒரு மயக்கவியல் நிபுணரோடு மட்டுமே இயங்கி வருவதாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த ஒரே ஒரு நிபுணத்துவ மருத்துவரே அவசர மற்றும் விபத்து சிகிச்சை அறுவை சிகிச்சை கூடங்கள் பல துறைகளில் வழக்கமாக அறுவை கூடங்கள் எலும்பியல் அறுவை கூட மற்றும் பிற சிகிச்சை முறைகளுக்கான மயக்கவியல் ஆதரவு ஆகிய அனைத்தையும் கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வழக்கமான அறுவை சிகிச்சை தேவைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதோடு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், வேதனை தணிப்பு சிகிச்சைகள் மற்றும் அவசர காயங்களுக்கான அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காது மூக்கு தொண்டை, இஎன்டி, வாய் மற்றும் முகச்சீரமைப்பு, மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் எலும்பியல் சிகிச்சைகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் காத்திருப்பு காலம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைகளில் நோயாளர்கள் யாழ்ப்பாணம் அல்லது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டும் தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையை நம்பியிருக்கும் மக்களின் நலன் கருதி நிலவும் மயக்கவியல் நிபுணர் பற்றாக்குறைக்கு உடனடி மற்றும் நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரிகளிடம் அவசரமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கல்முனை ஆதார மருத்துவமனையில் புதிய சிற்று ஊழியர்களாக 9 பெண் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை தொடர்ந்து மருத்துவமனையின் நிரந்தர சேவையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றன. மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள தேவையற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்திலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தொழிற்சங்க தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளுக்கும் அவர்களுக்கான அத்தியாவசிய மருத்துவ சேவைகளுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சிற்று ஊழியர்களின் நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு உரிய தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதோடு மருத்துவமனையின் நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் ஊழியர்களின் பணிச்சூழலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதமளவில் நிறைவேற்றப்பட உள்ளது. குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தலாம் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளீந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 3வது விமானம் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றைய தினம் சென்றடைந்தது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தில் இருந்து சென்ற VN671 என்ற இலக்கத்தை கொண்ட ஏர்பஸ் A320 ரக விமானத்திற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த 3வது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் இலங்கையை சென்றனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் வியட்நாம் நோக்கி புறப்பட்டனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள் குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் கட்டுநாயக்கவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் விமான பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் செலவாகிறது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையகத்தின் உத்தரவின்படி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. காவிரி மேலாண்மை ஆணையகத்தின் உத்தரவுகளை கர்நாடகம் முறையாக செயல்படுத்தாததால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதிட்டது. மழை அதிகமாக பெய்தால் உபரி நீரை மட்டுமே கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அணைகளில் நீரை முழுமையாக சேமிக்க முடியாததால் கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் காவிரி ஆணையக உத்தரவை செயல்படுத்தாத விவகாரத்தில் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் மற்றும் அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஒரே இடத்தில் அதிகளவிலான கொடிகளை நாட்டி கின்னஸ் சாதனை படைத்திருக்கின்றனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அதேபோன்று கடந்த ஜூலை 4 அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் சிறப்பிக்கும் விதமாக நியூஜெர்சியில் உள்ள அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மேற்கொண்ட செயல் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்திய துதை தூதரகம் மற்றும் இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து சோகோ நிறுவனத்தின் ஆதரவோடு அதிகளவான இந்திய மற்றும் அமெரிக்க கொடிகளை நாட்டி இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் 100 5 காவல் மற்றும் சிறை மரணங்களும் 4 மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேகதாது விவகாரம் உட்பட்ட பிரச்சினைகளை முதலமைச்சர் விஜய் கவனத்தில் கொள்வாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெறும் சினிமா வசனம் போல பேசிவிட்டு செல்வது அல்ல அரசு நிர்வாகம் என்றும் காவல் சிறை மரணங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் வாய் திறக்க மறுப்பது ஏன் என்றும் உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

சிக்மா திரைப்படத்தில் இடம்பெற பாடல் தமனின் இசையில் பாடலை பாடியிருந்தவர்கள் யுவன் சங்கர் ராஜா மற்றும் சஞ்சனா குழுவினர். கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பற்றிய அறிவித்தலை தருகின்றோம். 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகின்றது SC4K கல்வி நிறுவனம். கிரேட் 10 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. ஸ்காம்ப்ரூ, மார்க்கம், விட்பி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகள் பற்றி பெற்றோர்கள் அறிந்து கொள்வது முக்கியமானது. கல்விக்கான சேவை நோக்கத்தோடு ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணங்களே பெறப்படுகின்றன. ஆகவே ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி தொடர்பான மேல் விவரங்களுக்கு அழையுங்கள் 416-561-0374.

0: ஒரு புறம் இருக்க, வருகின்ற புதன்கிழமை கனடாவை பொறுத்தவரையில் வரி விதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பேச்சுவார்த்தை குழு தகவல்களை வெளியிடுகின்றது. இறுதி முயற்சியாக பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்ற பொழுதிலும் அமெரிக்கா தன்னுடைய இந்த வரி விதிப்பு முறையில் கூடுதலான விட்டுக் கொடுப்புகளை செய்ய முன்வரவில்லை என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது கனடாவும் விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வரி விதிப்பு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. புதன்கிழமை எவ்வாறான நிலைமை காணப்படும் என்ற ஒரு விடயத்தை அறிவதற்கு கனடியர்கள் ஆர்வமாக இருப்பதோடு ஒரு அச்ச நிலையில் கனடியர்கள் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சுரேஷ் தர்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், அண்மைய நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடுகின்ற கருத்துக்கள், அமெரிக்கா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை அவரே தெரிவிப்பது போன்ற விடயமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவரை காலமும் அவருடைய அறிவிப்புகள் அமெரிக்கா தனித்து செயற்படக்கூடிய ஒரு நாடு என்றும் அதனை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்ற ஒரு ரீதியிலும் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கருத்துக்களில் இருந்து பின்வாங்குகின்ற ஒரு சூழலை காண இருக்கின்றது. அண்மைய நான் குறிப்பிட்ட முன்னைய விடயங்களை எடுத்துக்கொண்டால் அவ்வாறே இருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்களும் இவ்வாறான கருத்துக்களையே தெரிவித்து வருகின்றார். இது என்ன செய்தியை உலகுக்கு சொல்ல வருகிறது?
1: இல்ல, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா தனது தக்க வைப்பிற்காக எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு தன்மைக்கு தன்னை இட்டுச் செல்கின்றது என்கின்ற உண்மையை காண்கின்றோம். அது குறிப்பாக கனடாவிற்கான வரி விதிப்பாக இருக்கட்டும், அல்லது தென்கொரியாவின் பின்வாங்கலாக, அதாவது தென்கொரியாவில் அவர்கள் இருக்கின்ற படை, அமெரிக்காவின் படை என்பது ஒரு பாரிய படை அணி, அவர்களுக்குரிய செலவு என்பது பாரிய செலவு. இந்த நிலையில் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய ஆட்குறப்பை மேற்கொள்வதான செய்தியானது எங்களுக்கு, நாங்கள் தொட முடியாத சில பக்கங்களை அல்லது நாங்கள் பார்க்க விரும்பாத சில பக்கங்களை தொட்டுச் செல்கின்றது. இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், இது ஜப்பானுக்குரிய ஒரு மிரட்டல். இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஜப்பான் தான் அமெரிக்க பொருளாதாரத்தை தாங்கி வைத்திருக்கின்ற, அல்லது அமெரிக்காவின் அதாவது திரைசிறி பங்குகளை வாங்கி வைத்திருக்கின்ற முதலாய நாடு. சுமார் 1.4 trillion அளவிற்கு வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறாக அவர்கள் வாங்கி வைத்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த ஈரானிய போர் சம்பந்த போர் காரணமாக அமெரிக்கா மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடாக ஜப்பான் மாறிவிட்டது என்றால், ஜப்பானுக்கான எரிபொருள் என்பது மத்திய கிழக்கில் இருந்துதான் செல்ல வேண்டும். அதுவும் ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா போன்றவற்றிலிருந்து 40-45 விதமான எண்ணெய்கள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு அங்கே பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றது. இதன் காரணமாக யென்னின் வீழ்ச்சி போன்றவெல்லாம் ஏற்படுகின்ற போது, அவர்களுடைய நாணய வீழ்ச்சி போன்றவெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய பங்குகளை, அதாவது திரைசிறி பங்குகளை விற்பதற்கான ஒரு மிரட்டலை விடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக அமையும். இந்த நிலையில் அங்கே இன்னொரு விடயம் இதனையே பாவித்து இவ்வாறு பார்க்கலாம். நாங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் சென்றமாக இருந்தால் நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த வடகொரியா, ரஷ்யா, சீனா மூன்றுமே தொடர் ஆட்சியாளர்களை கொண்ட, அவர்கள் பல தடைமுறைகளாக அல்லது சர்வாதிகார ஆட்சி முறைகளை கொண்ட நாடுகளாக இருக்கின்ற மூன்றும் இந்த இரண்டாம் மகா யுத்த வெற்றி, 80வது வெற்றிக்கு அணிவகுப்பில் மூவரும் ஒன்றாக இருந்ததும், அல்லது வடகொரியா என்பது தற்பொழுது தனக்கு சாதகமான நாடு, தங்களுக்கு அமைதியாக இருக்கின்றது, அதுதான் தென்கொரியாவில் இருந்து வெளியேறுகின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும், வடகொரியா தனது படை வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி உக்ரைன் போரை ஊக்குவித்து அமெரிக்காவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது. தனது படை வீரர்களுக்கான பயிற்சியை அங்கே பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைவிட 50,000 துருப்புகளை அனுப்புவதாக செலன்ஸ்கி அவர்கள் கடந்த வாரம் கூறியிருந்தார். ஏவுகணைகளை கூட அவர்கள் தான் பெரிய அளவில் கொடுக்கின்றார்கள் என்று. எனவே வட அமெரிக்கா அமைதியாக இருக்கின்றது என்கின்ற அமெரிக்காவின் கருத்து என்பது பொய். அதைவிட அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சீனாவுக்கு சென்று அவர்களை சந்தித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்த ஒரு வாரத்திற்குள்ள சி அவர்கள் வடகொரியாவிற்கு சென்று அங்கே வடகொரிய அதிபரை சந்தித்திருந்தார். எனவே இது ஒரு முக்கோண திரிபுர நிலைமையாக அந்த அவர்கள் அந்த பிராந்தியத்தை கட்டுப்படுத்த முனைகின்ற பொழுது, ஜப்பான் ஒரு பதட்ட நிலைக்கு உள்ளாகின்ற பொழுது, ஜப்பானின் வெளியேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக அமெரிக்கா இவ்வாறான மிரட்டலை வெளியிட்டிருக்கலாம். அதைவிடவும் இப்பொழுது அப்பொழுது கடந்த வாரம் அல்லது இந்த வார இறுதியில் அமெரிக்காவில்

0: பலமாக பேசப்பட்ட விடயம் அல்லது மக்களின் கரிசனைக்கு உள்ளாகிய விடயம் எதுவென்றால், இந்த யுஎஸ்ஏ ஏப்ரஹாம் லிங்கன் என்கின்ற நாசகாரி கப்பல் அல்லது அதில் பணியாற்றுகின்ற 6,000 பணியாளர்கள் 265 நாட்களாக, ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு மேலாக எந்த ஒரு துறைமுகத்தையும் திரை தட்டவில்லை. அங்கிருந்து ஒரு வீரர் குதித்து கடலில் குதித்த பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கின்றது என்கின்ற தகவல் வந்த பொழுது, அதனையொட்டி வருகின்ற தகவல்களில் அவர்களுக்கு உணவுகள் கூட ஒழுங்காக தற்பொழுது கொடுக்க முடியாத நிலை இருக்கின்றதாகவும், பஹ்ரைனில் இருந்து செல்கின்ற வழிகள் தடைப்பட்டதால் அவர்கள் காய்ந்த உள்ளுணர்வுகள் மற்றும் இந்த ரேஷன் எனப்படுகின்ற அளவு ரீதியிலான உணவுகளை பெறுவதான ஒரு செய்தியை கூறியிருந்த பொழுது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இல்லை, அவர்கள் நல்ல மனநிலையில் இருக்கின்றார்கள் என்ற பொழுது, அதற்கு எதிராக அந்த கப்பலில் இருக்கின்றவர்களின் உறவினர்கள் போன்றவர்களின் கருத்து எங்களிடம் பதிவுகளே இருக்கின்றன, அவர்கள் மிகவும் சிரமமான நிலையில் இருக்கின்றனர். இதற்குரிய காரணம் என்னவென்றால், கடலில் இருக்கின்ற ஒரு நகரம், அதை ஒரு நாங்கள் வந்து ஒரு நேவி கேரிசன் கடல் நகரம் என்றே குறிப்பிடலாம். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், இப்பொழுதைய புதிய தொழில்நுட்பத்திற்கு உட்பட்ட இந்த ஏவுகணைகள் போன்றவற்றின் பாதிப்புகள், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தனது விமானத்திலேயே நம்பி பயணிக்க முடியாத நிலையை இந்த தொழில்நுட்பம் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில், சாதாரணமாக கடலில் தடுத்து நிற்கின்ற ஒரு அந்த ஒரு நாசகாரி கப்பல் தொகுதிக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கும் என்பதை அவர்கள் இரவில் தூங்க முடியாத நிலையிலும் அல்லது எந்த நிலையில் என்ன நடக்கும் என்கிற நிலையிலும் இருக்கின்ற ஒரு மனநிலை இருக்கின்றது. எனவே அதற்குரிய மாற்றீடு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கூட இந்த அதாவது கடந்த வார இந்த வார இறுதியில் அமெரிக்கா அதை பெரிய ஒரு விடயமாக பேசு பொருளாக எடுத்து கதைத்திருந்தது. மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த போரின் தன்மை என்பது நிச்சயமாக எவ்வாறு செல்ல போகின்றது போன்றவற்றிற்கு சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை பின்புலமாக ஈரானுக்கு செயற்படுகின்ற என்ற சந்தேகத்தை அமெரிக்கா கொண்டிருந்தாலும், அதனை நிரூபிப்பதற்கான சாத்திய கூறுகள் அற்ற ஒரு நாடாக அது மாறி வருகின்றது. ஆனால் அவ்வாறான நிலைமைதான் ஏற்படுகின்றது என்பதை, அதாவது வந்து அமெரிக்காவின் F-15 விமானம் கூட சீனாவின் ஒரு விமான எதிர்ப்பு கருவியால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்கின்ற பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும், அல்லது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ஆயுதங்களையும் தொழில்நுட்ப உதவியையும் வழங்குகின்றது, இதனால் சீனா பெரிய பாதிப்பை பெறும் என்கின்ற செய்திகளை குறிப்பிட்டாலும், இந்த உலக சதுரங்கம் என்பது இப்பொழுது வேறு வேறு திசைகளில் மாறி சென்று அமெரிக்காவை ஈடாட வைப்பதற்கான நிலைமையை ஏற்படுத்துகின்றது.
1: ஆனால் இந்த ஈடாட்டம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் இந்த வரி விதிப்பில் விட்டுக் கொடுப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இறுதி வரை அவர்கள் நாங்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்ய மாட்டோம் என்ற ஒரு இருக்குப்பிடியை அறிவித்து பின்னர் அவர்கள் தொடர்புகளை அறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? அல்லது தொடர்ந்து அவர் அறிவித்திருக்கின்ற இந்த 50% வரி என்பது வருகின்ற புதன்கிழமை அமலுக்கு வரும் என்று கருதுகிறீர்களா?
0: அதாவது வந்து புதன்கிழமை August 19 அறிவிக்கப்பட்ட வரிகள் குறித்த விவகாரம் குறித்து இன்று பிற்பகல் 4 மணிக்கு கனடாவின் உயர் அதிகாரிகளும் அமெரிக்க உயர் அதிகாரிகளும் கலந்து கதைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இதனால் உண்மையிலேயே பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது கனடாவிற்கு தான் என்றால், கனடாவின் சுமார் $20 பில்லியன் அளவிலான பொருட்கள் இந்த வரி விதிப்புக்கு உள்ளடப்போகின்றன. அதில் பால் சம்பந்தமான பொருட்கள், அது பால் பட்டர் மது சம்பந்தமான முழு விடயங்கள், மற்றது மதுபானம், மற்றது முக்கியமானது இந்த கட்டுமான பணிகளுக்கான அது மரங்களாக இருக்கட்டும் சிமெண்டாக இருக்கட்டும் அல்லது இரும்பு வகைகளாக இருக்கட்டும், அதே போல இந்த ஆடைகள் போன்ற பல பல இத்தியாதிகள் அடங்குகின்றன. எனவே இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இங்கே தெரியாமல் இடம்பெறுகின்ற மாற்றங்களாக பல கம்பெனிகள் கூட தங்களுடைய உரிமத்தை விற்றுவிட்டன அல்லது அமெரிக்காவுக்கு மாறுகின்ற செயற்பாடுகள் போன்றன கூடவெல்லாம் இடம்பெறுகின்றன. அதே போல மாற்றாக கனடாவுக்கு வருகின்ற செயற்பாடுகளும் குஸ்மா ஒப்பந்தம் எவ்வாறு தொடரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும் வரையில் இந்த விவகாரத்தில் ஒரு தற்காலிக தீர்வு காண வேண்டிய நிலையை அமெரிக்காவிற்கு, அது ஒரு தார்மீக கடமை என்று சொன்னால், அது கனடாவை அது நிச்சயமாக இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்கமாக இருந்தால் இந்த உறவு நிலை என்பது பலத்த பாதிப்பை அடையும். பாதிப்பை அடைகின்ற பொழுது அமெரிக்காவை இப்பொழுதுள்ள நிலையில், இன்று பாருங்கள், இந்த தென்கொரிய விவகாரத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. 10 நாட்களுக்குள் அவர்கள் மீது இந்த பாரிய போர் பயிற்சி நடைபெறுகின்றது. ஆண்டாண்டாக நடைபெறுகின்ற போர் பயிற்சி நடைபெறப் போகின்றது. அந்த போர் பயிற்சிக்கு முதல் அவ்வாறான தகவலை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே உள்ள அந்த போர் வீரர்களின் மனோநிலை என்பது, இரண்டு படைத்தரப்புகள் அதாவது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் என்று கூறுவார்கள், அங்கே உள்ள இரண்டு படை அணிகள் அமெரிக்க படை வீரர்களும் தென்கொரிய படை வீரர்களும் இணைந்து ஒரு வடகொரிய தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் அதனை எவ்வாறு தடுப்பது என்பதற்கான ஒரு பாரிய பயிற்சி நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை ஒவ்வொருவரிடம் இடம்பெறும். அவ்வாறு இடம்பெறப் போகின்ற சந்தர்ப்பத்தில் வடகொரியா எனது ஆட்சிக்கு நன்மையை தருகின்றது அல்லது நன்மதிப்பை தருகின்றது, இந்த இது தொடர்ந்து தேவையில்லை என்கின்ற பொழுது அங்கே மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அதே போல கப்பலில் உள்ள இந்த அதாவது ஏப்ரஹாம் லிங்கன் நாசஹாரி கப்பலில் உள்ள உண்மையிலே முப்படைகளும் இணைந்த ஒரு மெரைன் என்கின்றவர்கள் தான் அங்கே இருப்பவர்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கின்ற வகையில் அல்லது ஆசுவாசப்படுத்துகின்ற வரையில் நாங்கள் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் அல்லது அது தரையை தட்டும் துறைமுகத்தை அடையும் போன்ற ஒரு சொற்பிரயோகங்களை பிரயோகித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தன்மை ஏற்படும். அதை விடவும் இல்லை இல்லை அவர்கள் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்குரிய ஒரு வெறுப்பு நிலையை ஏற்படுத்தும். எனவே இவ்வாறாக தன்னைத்தானே பலவீனப்படுத்துகின்ற அல்லது அமெரிக்கா என்கின்ற நாட்டை பலவீனப்படுத்துகின்ற ஒருவராக இவர் மாறி வருகின்ற காரணத்தால் இவரது நடவடிக்கைகள் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரானவையாக இருக்கும். எனவே கனடாவின் உறவு என்பது அவர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்பது காலம். அதைவிட இந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இடப்பெறப்போன்ற மிட்டர்ம் எலெக்ஷன்ஸ் அந்த தேர்தலில் இவர் நிச்சயமாக ஒரு எதிர்வினியை சம்பாதிப்பதற்கான ஒரு நிலையைத்தான் தானாக ஏற்படுத்தி வருகின்றார். இந்த நிலையில் நிச்சயமாக இன்று இடம்பெறுகின்ற பேச்சுக்களில் தற்காலிகமாக தாழணும் ஒரு சிறிய முடிவு ஏற்படும் என நம்புவோம். மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிட்ட முதல் கேள்விக்கான விடையாக கூறுவதாக இருந்தால், ஆம், அமெரிக்கா பல பதட்ட நிலைகளை உருவாக்குவதற்கு எத்தனிக்கின்றது. ஈரானிய போரிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதற்கான வழி தெரியாமல் சிக்கித் தவிக்கின்றது. அதுதான் அந்த நிச்சயமான உண்மை.
1: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துண்டமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம்.
0: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: The Brick Outlet. உங்களுக்கு பிடித்த டாப் பிராண்ட் பொருட்களின் கொள்வனவில் பணத்தை சேமிக்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கையோடு பிரிக் அவுட்லெட்டுக்கு வாருங்கள். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் மற்றும் பல பொருட்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். மேலும் இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% financial, டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு, 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9545-6069.
1: திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வாட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக துணை பொதுச் செயலாளர் சாகிர் ஹுசைன் தெரிவித்திருக்கின்றார். கல்கரியில் சர்வதேச மாணவர்கள் நடத்திய 3 வார கால போராட்டத்தில் பங்கேற்ற 12 பேர் கனடாவின் குடியேற்றம் மற்றும் அகதிகள் சட்டத்தின் கீழ் நாட்டுக்குள் நுழையவோ அல்லது தங்கவோ தகுதியற்றவர்களாக இருப்பதாக கனடா எல்லைச் சேவைகள் முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று திங்கட்கிழமை காலாவதியாகின்றது. எனினும் அதை நீடிப்பதா அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதா என்பது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை.
8: CMR Tamil FM 101.3 செய்திகள். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
9: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
8: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
9: ஏசியா கோல்ட் இங்க்,
8: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
9: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
8: இட்டோபிகோ,
9: 4167462742.
8: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 4162400078, tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இந்த சனி ஞாயிறு தினங்களில் உங்களை மகிழ்விப்பதற்காக கனடிய தமிழர் பேரவை நடத்துகின்ற மாபெரும் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. 2 நாட்கள் மார்க்கம் நகரில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், உணவுச்சாவடிகள் என்பன அமையப்பெற்று பிரம்மாண்டமான நிகழ்வாக உலகில் இருந்து பலரும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கனடாவில் GTA பெரும்பாலான பகுதியில் இருந்து பல இடங்களில் இருந்தும் மக்கள் இந்த இடத்தை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பல புதுமையான அம்சங்கள் இடம்பெறுவது கனேடிய வரலாற்றில் தடம் பதித்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வில் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இம்முறை மிக முக்கியமான அம்சமாக குறிப்பாக கனடாவில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அகதிகள் வந்த படகு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த அகதிகள் வந்த படகு என்பது கனேடிய வரலாற்றில் தடம் பதித்த ஒரு விடயமாக இருப்பதோடு கனடாவில் தமிழர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்வை வளம்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான சவாலை எதிர்கொண்டு கனடாவுக்குள் வந்தார்கள் என்பதை நினைவூட்டும் முகமாக இந்த படகு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. தற்போதைய ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு கனடிய தமிழர் பேரவையினுடைய துணைத் தலைவர் துஷி ஞானப்பிரகாசம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம் துஷி.
10: வணக்கம் ராம்பிரசன்.
1: ஆமாம், கடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். மேலும் இப்பொழுது நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாடுகள் பற்றி சுருக்கமாக முதலில் கூறிக்கொண்டு பின்னர் இந்த நிகழ்வில் இடம்பெற இருக்கின்ற முக்கிய அம்சங்கள் பற்றி பேசுவோம்.
10: இந்த 22ஆம் நீங்கள் கூறியது போலவே 22ஆம் 23ஆம் தேதிகளிலே இங்கே நிகழ்வு நடக்க இருக்கின்றது. மாக்கம் நகரிலே முதன் முதலாக 16வது முறையாக மாக்கம் நகருக்கு இந்த நகர்ந்து அங்கே பர்ச் மவுண்ட் வீதியிலே நாங்கள் ஹைவே 7 and Highway 14 கிடைப்பட்ட பகுதி என்று சொல்லலாம். அந்த அபிவாவே என்பது இங்கிருந்து ஹைவே 7 இருந்து பார்த்தால் தெரியக்கூடிய தூரம் தான். அதே போல அங்கே ராயல் கிரஸ் கோட் என்கின்ற அந்த மற்ற அந்த அந்தமும் 14th Avenue இருந்து பார்த்தால் தெரியக்கூடிய தூரம். அது இந்த இடப்பட்ட பகுதியிலே இந்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. பர்ச் மவுண்ட் வீதியிலே மாக்கம் பகுதியிலே 12 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதில் 2 மேடைகள் இருக்கும். செங்கம்பள மேடை எனப்படுகின்ற அந்த ரெட் கார்பெட் மேடையிலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதே போலவே மெயின் ஸ்டேஜ் எனப்படுகின்ற பிரதான மேடையிலேயும் பல நிகழ்வுகள் நடக்கும். பிரதான மேடையிலே சனிக்கிழமை அந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தமிழகத்தில் இருந்து புகழ்பெற்ற பல கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். பாடகர் ஸ்ரீனிவாஸ் வந்திருக்கின்றார். அவரை விட டிவினேஷன் என்ற அந்த இந்த இளம் குரலால் தன்னை உலகையை மயக்கி இருக்கின்ற அந்த இளைஞன் அந்த சிறுவன் வந்திருக்கின்றார். அவரை விடவும் பல கனடிய கலைஞர்கள் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடங்க இருக்கின்றார்கள். செங்கம்பளம் இடையிலே எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பல இடம்பெற இருக்கின்றது. பறை இசை அதை விடவும் கும்மி கோலாட்டம் போன்ற நிகழ்வுகள், காவடி ஆட்டம், வீணை கச்சேரி, இப்படி பல எங்களுடைய பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற இருக்கின்றன. ஆகவே மக்கள் எல்லோரும் வேலை திரண்டு வந்து அதை கண்டுகளிக்க வேண்டும் என்றும் ஆதரவு வரவுங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
1: ஆமாம், மிகவும் ஒரு முக்கியமான அனுமதி இலவசமாக நடைபெறுகின்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதே நேரத்தில் அண்மைய நாட்களில் கனடிய தமிழர் பேரவையினுடைய சமூக வலைதள பக்கங்களை பார்க்கின்ற பொழுது விளம்பர ஆதரவு என்பது திடீரென அதிகரித்தது போன்று பல போஸ்டுகளை நீங்கள் பதிவிட்டு வருகின்றீர்கள். இந்த திடீர் வரவேற்பு என்பது திடீரென உண்மையிலே ஏற்பட்ட ஒன்றா அல்லது நீங்கள் இப்பொழுதுதான் வெளியிட்டு வருகிறீர்களா?
10: இல்ல, இது ஒரு அப்படியான ஒரு பாரிய நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்யும் பொழுது பல கால திட்டமிடல் இருக்கும். ஆகவே இது இந்த விளம்பர ஆதரவு தருகின்ற இந்த நண்பர்கள் எல்லோரையும் நாங்கள் பல காலமாக அவர்களை அணுகி இந்த இதற்கான பேச்சுவார்த்தைகளிலேயும் இதற்கான ஒழுங்குகளிலேயும் ஈடுபட்டிருந்தோம். இப்பொழுதுதான் அந்த அந்த அந்த கான்ட்ராக்ட் எனப்படுகின்ற அந்த ஒப்பந்தங்கள் பூர்த்தியாக்கப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் வெளியிடும் அளவுக்கு இப்பொழுது காலம் கனிந்து வந்திருக்கின்றது. அதனால் இது திடீரென்று நடந்தது இல்லை. இதுக்கு இப்போ சில காலமாகவே நாங்கள் இந்த இதை அணுகி இந்த செயற்பாட்டுகளை ஈடுபட்டு வந்திருக்கின்றோம்.
1: சரி, இதில் மிக முக்கியமாக 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த அகதிகளினுடைய வருகை என்பது ஏற்கனவே கனடிய தமிழர் பேரவை இது தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருந்தாலும் இப்பொழுது காட்சிப்படுத்தலுக்காக அந்த படகை நேரடியாக இந்த மார்க்கம் நகருக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக அறிகின்றோம். இந்த படகினுடைய வரலாற்று முக்கியத்துவம், அதனுடைய பின்னணி என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா?
10: ஆமாம், 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த 155 தமிழ் அகதிகள் அனாதரவாக அட்லாண்டிக் சமுத்திரத்திலே ஒரு படகிலே மிதந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கஸ் டால்டன் என்கின்ற அந்த அந்த அந்த மீனவர் மீனவ கப்பலின் தலைவர் மாலுமி அவர்களை தனது கப்பலில் இருந்த மீன்கள் தான் பிடித்து வைத்திருந்த மீன்கள் எல்லாத்தையும் கடலில் திருப்பி போட்டுவிட்டு இவர்களை காப்பாற்றி மனிதர்களை காப்பாற்றி கரையை கொண்டு வந்தார். அது வந்து ஒரு கனடிய தமிழர்களுடைய வரலாற்றிலே தமிழர்களின் கனடிய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அவர்கள் முதலில் தாயக மண்ணில் இருந்து இல்ல இந்தியாவில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ தான் புறப்பட்டு வந்தார்கள் என்று நம்பப்பட்டது. இருந்த போதும் அவர்கள் ஐரோப்பிய நாடொன்றிலே இருந்து கனடாவுக்கு வந்தார்கள் என்ற தகவல் வெளிவானதும் கனடாவிலே அந்த அவர்களுக்கு எதிராக மிகவும் காத்திரமான எதிர்ப்பு வெளிப்பட்டது. பல்வேறு தரங்கள் இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அதை எதிர்த்து அவர்களை மீண்டும் அவர்கள் வழி புறப்பட்ட இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது போன்ற அந்த போது கோஷங்கள் எழுந்தது. அந்த காலகட்டத்திலே பிரதமராக கனடா பிரதமராக இருந்த பிரையன் மல்ரோனி அவர்கள் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அதனுடைய பிரதமர் பிரையன் மல்ரோனி அவர்கள் தான் மிக திடமாக உறுதியாக நின்று இல்லை கூறினார். அதாவது பாராளுமன்றத்திலே கூறினார், நாங்கள் கனடா அகதிகளை திருப்பி அனுப்புவதில்லை, நாங்கள் அகதிகளை ஏற்றுக்கொண்டுதான் முதலமது வரலாறு என்று சொல்லி திடமாக கூறினார். இன்று வரை அன்றிலிருந்து இன்று வரை 40 ஆண்டுகளாக கனடாவுடைய அந்த இமிகிரேஷன் பாலிசி நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு ஒரு கோர்னர் ஸ்டோன், அவர் அடிக்கல்லாக அந்த அந்த அவருடைய அந்த திடமான வாக்கியம் இருக்கின்றது. நாங்கள் அதுக்கு பிறகு சிரியாவில் இருந்த அகதிகள், உக்ரைனில் இருந்த அகதிகள், பலஸ்தீனில் இருந்த அகதிகள் பல நாடுகளிலிருந்து அகதிகளை கனடா உள்வாங்கிய பொழுது பிரையன் மல்ரோனி கூறிய அந்த கூட்டு தான் முக்கியமான கூட்டாக இருந்தது.
1: அதாவது தமிழர்களுடைய வருகை என்பது பல்லின சமூகங்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று சொல்லலாம்.
10: நிச்சயம், நிச்சயமாக அவர் கூறிய அந்த அவருடைய அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இப்பொழுதும் பார்க்கப்படுகிறது கனடாவுடைய இமிகிரேஷன் பாலிசியிலே. அவர் என்ன ஒரு வார்த்தையும் கூறினார், இஃப் யூ ஆர் டு வி வில் அந்த சைட் ஆஃப் கம்பேஷன் என்று சொன்னார். அதாவது நாங்கள் தவறு இழைத்தால் நாங்கள் இரக்கத்தின் நிமித்தம் தவறு இழைத்தோம் என்று வரலாறு பதியட்டும் என்பது போல கூறினார். ஆகவே இந்த அகதிகளை இரக்கத்துடன் நோக்குகின்ற அவர்களை வரவேற்கின்ற அந்த கனடாவின் பண்பை அவர் முதன் முதல் அனுத்தனமாக உறுதிப்படுத்தியது பிரையன் மல்ரோனி அவர்கள். அதற்கு காரணமாக அமைந்தது இந்த தமிழ் அகதிகள். அதுவும் இப்பொழுது பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் கலந்து இந்த தமிழர்கள் அங்கு அந்த கப்பலிலே அகதிகளாக வந்த தமிழர்கள் இன்று மிகவும் வெற்றி பெற்ற வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வெற்றி பெற்றவர்களாக இப்பொழுது மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு தமிழர்களுடைய அயராத உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஒரு முக்கியமான சான்று. அதே போல கனடாவினுடைய இந்த இமிகிரேஷன் பாலிசி, இந்த அகதிகளை வரவேற்கின்ற பண்பு கனடாவுக்கு எவ்வளவு நன்மை பயக்கின்றது என்பதற்கும் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அது இது 40 ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையிலே அவர்கள் வந்த அந்த ஒரு கப்பிட்டன் கப்பல்கள் ஒரு கப்பலை 2016 ஆம் ஆண்டு 30வது ஆண்டு நிறைவின் பொழுது சிடிசி அதை கொள்வனவு செய்திருந்தது. ஏனென்றால் அது எம்மை பொறுத்த வரைக்கும் சிடிசியை பொறுத்த வரைக்கும் கனடிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமது வரலாற்றின் ஒரு ஒரு தோல் பொருள், அது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஆர் ஹிஸ்டரி. ஆகவே அதை நாங்களே கொள்வு செய்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது ஒரு நமக்கான ஒரு ஒரு அருங்காட்சியகம் வருகின்ற பொழுது அருங்காட்சியகத்தின் முக்கிய பகுதியாக இந்த இந்த கப்பல் இருக்க வேண்டும் என்பதால் கொள்வனை செய்தோம். அதை இப்பொழுது 2வது முறையாக மக்கள் பார்வைக்கு இந்த திருவிழாவில் வைக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இது 40வது வருடம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக 2017 ஆம் ஆண்டும் இது முதல் முதலாக திருவிழாவிலே காட்சிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது 2வது முறையாக 2026 ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்படுகிறது.
1: அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் கூட இப்பொழுது இவ்வாறான ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கனடிய தமிழர் பேரவை இந்த திருவிழாவில் வழங்க இருக்கின்றது. இது தவிர சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். அந்த விவரங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் கூறுவீர்களா?
10: ஆமாம், சோ சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு பகுதி நீங்கள் 14th Avenue அந்த அந்த பக்கத்தால் வந்தால் அதை முதலாவது விடயமாக அந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி தான் இருக்க போகின்றது. அதிலேயே சிறுவர்களுக்கு விருப்பமான பல்வேறு விளையாட்டுகள், இந்த ஸ்லைடிங் ஸ்லைட்ஸ் இருக்கும், பலூன்ஸ் இருக்கும், அப்படியான பல்வேறு விளையாட்டுகள் இருக்கும். அவர்கள் $20 கட்ட வேண்டும் அதிலே விளையாடுவதற்கு. ஆனால் அந்த 20 வந்து இப்ப நீங்கள் அந்த மால் வழியே இருக்கிற ரைட்ஸ்ல போனால் ஒவ்வொரு ரைட்ல போறதுக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படி இல்லை, 20 ரூபாய் போட்டால் உங்களுக்கு ஒரு
1: எத்தனை தடவையும் அவர்கள்
10: நாள் முழுக்க வேணும் என்றாலும் அதிலே அவர்கள் ஒரு சரக்கு விளையாடி உங்களுக்கு தெரியும் சிறுவர்களுக்கு எப்போதுமே அவர்களுக்கு எனர்ஜி குறையாது, அவர்களுடைய சக்தி குறையாது விளையாடும் பொழுது. ஆகவே தொடர்ந்து அவர்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்கள் தான் தமக்கான சக்தி குறையும் பொழுது பிள்ளைகளை எடுத்துக் கொண்டு போக வேண்டி வரும்.
1: ஆமாம், கனடிய தமிழர் பேரவையின் இந்த திருவிழா நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புகளை நீங்கள் தான் செய்வதாக அறிகின்றோம். அந்த வகையில் கலைஞர்களுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் நிகழ்ச்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி குறிப்பிடுவீர்களா?
10: ஆமாம், இந்த ஒரு குழு ஒரு உபகுழு ஒன்றை அமைத்திருந்தோம் கலை நிகழ்ச்சிகள் செய்வதற்காக. அந்த உபகுழுவின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அந்த நான் கூறியது போல இரண்டு மேடைகளிலே, செங்கம்பள மேடையிலும் மெயின் மேடையிலும் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது. பிரதான மேடையிலே முதல் நாள் ஸ்ரீனிவாஸ் திவினேஷ் அவர்கள் பாடுகின்றார்கள் போன்றவர்கள் பாடுகின்றார்கள். இதை விடவும் கோகுலன் சாந்தன், உங்களுக்கு தெரியும் தேசிய பாடகர் சாந்தனுடைய மகன், அவர் வர இருக்கின்றார். அவரும் திவினேஷும் இரண்டு நாளும் பாடுவார்கள். அவர்கள் சாட்டர்டே சனிக்கிழமையும் பாடுவார்கள், ஞாயிற்றுக்கிழமையும் பாடுவார்கள். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பல்வேறு காரணங்களால் சனிக்கிழமை மட்டும்தான் பாடுவார். அதை அது பிரதான முடிவில் நடந்து கொண்டிருக்கும். அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் போன்றவர்களின் சிற்றுரைகளும் அந்த மேடையிலே நடைபெறும். அதை விட இந்த செங்கம்பள மேடையிலே 4 மணிக்கு ஆரம்பித்து பாரம்பரிய கல நிகழ்ச்சிகள், உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள், மது குழந்தைகளுடைய நடனங்கள், பேச்சுக்கள், அப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதை விடவும் பேருந்து மாலையிலே 8 மணியளவு இருள் சூழும் பொழுது இங்கே இளையோரை உற்சாகப்படுத்தும் வகையிலே டிஜே காவ் என்கின்ற அந்த கலைஞர் அவர் மேடையை ஆக்கிரமிப்பார். அது பின்னர் ஒரு முற்று முழுதாக ஒரு ஒரு நடனக்கூடமாக, ஒரு கிளிக்க நடனக்கூடமாக அந்த மேடை மாறும். இங்கே இளையோர்களுக்கு அது மிகவும் ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமையும் என்பது நம்பிக்கை. ஏனென்றால் கடந்த காலத்திலேயும் அப்படியான நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது இளையோரிடம் மிகவும் வரவேற்பை பெற்றது. இம்முறையும் அந்த வரவேற்பை இந்த நிகழ்வு பெறும் என்பது நமது நம்பிக்கை.
1: மார்க்கம் நகரை பொறுத்தவரையில் டொரண்டோவிலிருந்து ஹோண்டா இண்டி போட்டிகள் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. அது மார்க்கம் நகரத்துக்கு மிக பல் சமூக மத்தியில் வரவேற்பை கொடுத்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தமிழ் சமூகமாக மார்க்கத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு எப்படி அமையப் போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மார்க்கம் நகரமும் அதே நேரத்தில் மக்களும் இந்த தமிழர் திருவிழா ஊடாக என்னென்ன விடயங்களை எதிர்வரும் காலத்தில் அறிந்து கொள்ளப் போகிறார்கள்? தமிழர்களுடைய பலத்தை எவ்வாறு இந்த நிகழ்வு என்பது பறைசாற்றப் போகிறது?
10: மாக்கம் நகர மேயரும் நாக்கம் நகர சபையும் எம்ஐ சிடிசியை வலிந்து அழைத்து இந்த நிகழ்வை, இந்த பாரிய நிகழ்வை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்ற இந்த பெருமை மிக்க நிகழ்வை மாக்கம் நகருக்கு நகர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுதே அது அங்கே மாக்கத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு நற்சான்றிதழ் போலத்தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் வெற்றிகரமாக வாழ்கின்றார்கள், மிகவும் சிறந்த குடிமக்களாக பிரஜைகளாக வாழ்கின்றார்கள் என்பதற்கான வழிபாடாகத்தான் அந்த அழைப்பை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வும் இருக்கப் போகின்றது. இந்த நிகழ்வு மிகவும் கோலாகலமாக, அதே வேணும் ஏதாவது அசம்பாவிதங்கள், விபத்துக்கள் நடக்காத வகையிலே பாதுகாப்பாக நடந்து நிறைவேற்ற சமூகத்தின் ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் ஆவலுடன் வேண்டுகின்றோம். அப்படி நிகழும் பட்சத்தில் அது மார்க்கம் அப்படி எங்கள் இது ஒரு சிறப்பான அடிஷனாக, ஒரு கூடுதல் நிகழ்வாக மார்க்கத்துக்காக அமையும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலே நமது இந்த நிகழ்வு, இந்த திருவிழாவும் இருக்கும் என்பது அவரது நம்பிக்கை.
1: ஆகவே வருகின்ற சனி ஞாயிறு 2 தினங்களும் நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமாகின்ற இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வாக, அனுமதி இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. பல உணவுச்சாவடிகள், பல கலாச்சார நிகழ்வுகள் என்பன இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்பதனை எமது நேயர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை தந்த உங்களுக்கும் நன்றி துஷி. மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி.
11: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
12: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
13: நோ நோ நோ. முதியம்மா பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677
14: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம், 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
15: கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பற்றிய அறிவித்தல் 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகின்றது SC4K கல்வி நிறுவனம். கிரேட் 10 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. ஸ்காப்ரூ, மார்க்கம், விட்பி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகள் பற்றி பெற்றோர்கள் அறிந்து கொள்வது முக்கியமானது. கல்விக்கான சேவை நோக்கத்தோடு ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணங்களே பெறப்படுகின்றன. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள்
16: 4161 0374. வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
17: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: It's time to Toyota at Brimmel Toyota. August clearance sale இடம்பெறுகின்றது, குறிப்பிட்ட நாட்கள் வரை மட்டுமே. கொரோலா, கொரோலா GR, க்ரோன், சிக்னியா, BS, BZ மற்றும் டக்கோமா, தந்திரா போன்ற புதிய வாகனங்களை வாங்குகின்ற பொழுது 3A எக்ஸ்டெண்டட் கேப் ப்ரொடெக்ஷன் அல்லது செரமிக் கோட்டிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்குகின்ற பொழுது $4,000 வரையில் ஸ்டோ கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. உங்கள் உபயோகித்த வாகனங்களை நீங்கள் புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அதிகூடிய பெறுமதி வழங்கப்படுகிறது. இன்னும் பல சலுகைகளை இவர்கள் வழங்குகின்றார்கள். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன் 416-292-0033, 416-292-0033 3-3 என்ற இலக்கத்திற்கு அழையுங்கள். மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் நீங்கள் நேரடியாக PS சுதாகரனை சந்தித்து பிரிமல் டொயோட்டாவில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆகஸ்ட் கிளியரன்ஸில் இடம்பெறுகின்றது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு www.brimmeltoyota.com.
18: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
19: இல்லடா.
18: ஹலோ, காசு வந்ததாடா?
19: இன்னும் வரல காசு.
18: காசு வந்துச்சா?
19: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
20: What's happening? So sad.
21: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
1: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். அதுவரையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். செய்திப் பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: anyone at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो या

0: Win at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो या